நேரம் 5:51. 7 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இசை அமுதம் கேட்டுட்ருக்கீங்க.

0: நிறைவு பெறுகிறது இசை அமுதம். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் வரும் 16/6/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somnath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring the smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somnathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. Prime Minister Narendra Modi will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's PV Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's single semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் எஸ். இலக்கியா அவர்கள்.
3: மனிதன் வாழ்வதற்கு மூச்சுக்காற்று எவ்வளவு முக்கியம்? அதே அளவில் தன் வாழ்வை மனிதன் அர்த்தமுள்ளதாக மாற்ற புத்தகங்கள் அவசியம். எவ்வாறெனில், உயிர் மூச்சு என்பது நமக்கு தெரியாமலே நடக்கும் செயல். அது நம்மை உயிரோடு செயல்பட வைக்கின்றது. அதேபோல புத்தகங்களும் நம்மை அமைதியாக சத்தமில்லாமல் உயிருடன் வைத்திருக்கின்றன. நம் உள்ளத்தில் அறிவு எனும் உயிரை செயல்பட வைத்து கொண்டிருக்கின்றன. புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் போன்றது. புத்தகங்கள் நம்மை வாழ வைக்கின்றன. உடலால் அல்ல, உள்ளத்தால், சிந்தனையால் நல்ல பாதையில் நடக்கச் செய்கிற மௌன ஆசான்களாக இந்த புத்தகங்கள் செயல்படுகின்றன. ஒரு குழந்தை முதல் முறையாக எழுத்தை கற்கும் தருணம், அது வெறும் அ என்று எழுதுவது அல்ல, அது ஒரு உலகத்தை திறக்கும் திறவுகோல். அந்த திறவுகோல் புத்தகங்களின் கதவுகளை திறக்கும். அந்த கதவுகளுக்கு அப்பால் அறிவும் அனுபவமும் நிறைந்த உலகம் காத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் மனிதன் ஒரே வாழ்க்கை வாழ்வதில்லை, அவன் 1000 வாழ்க்கைகளை வாழ்கிறான். ஒரு வரலாற்று புத்தகம் நம்மை காலத்தை கடந்து அழைத்துச் சொல்லும். ஒரு கவிதை நூல் உள்ளத்தின் ஆழத்தை உணரச் செய்கிறது. ஒரு அறிவியல் நூல் உலகத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டுமா புகட்டுகின்றன, நல்ல மனிதனாக இருப்பதற்கான மதிப்புகளையும் கற்றுத்தருகின்றன. நேர்மை, நட்பு, துணிவு இவைகள் போன்ற பிற மனித மாண்புகளையும் புத்தகங்கள் அமைதியாக நமக்கு சொல்லித்தருகின்றன. நிலத்தில் நடக்கும் மனிதன் வானை நோக்கி பார்ப்பான், ஆனால் புத்தகம் படிக்கும் மனிதன் அந்த வானத்தையே தொட்டுவிடும் தூரம் என்பான். ஏன் தெரியுமா? அவன் புத்தகம் எனும் சிறையில் பயணம் மேற்கொள்கிறான். கண்காணாத உலகங்கள், மனம் சென்றடையாத உயரங்கள் அனைத்தையும் எட்டச் செய்கிறது இந்த புத்தகச் சிறகு. ஒரு பக்கத்தை திருப்பும்போது ஒரு இறகு விரிகிறது. ஒரு சிந்தனை பிறக்கும்போது மற்றொரு இறகு பலமாகிறது. அவ்வாறே புத்தகம் நமக்கு தெரியாமலே நமக்கு சிறகுகள் தருகின்றன. தோல்வியில் விழுந்தாலும் அதை தாண்டி பறக்க கற்றுக் கொடுப்பவை புத்தகங்கள். இருள் சூழ்ந்தாலும் ஒளியை நோக்கி பயணத்தை செலுத்துபவை புத்தகங்கள். புத்தகங்கள் இருந்தால் தடைகள் எல்லாம் விடைகளாகும், அச்சங்கள் எல்லாம் மாயமாகும். ஒரு நல்ல புத்தகம் நம்மை

0: சண்டை போடாது. அது நம்மை உயரத்திற்கு ஏற்றிச் செல்லும். புத்தகம் படிக்கும் கண்கள் வாசிக்க மட்டுமல்ல, மனதின் வாசலை திறக்கவும் செய்யும். இன்று நாம் நிற்கும் இடம் நம்மை கட்டுப்படுத்தலாம், ஆனால் நாம் படிக்கும் புத்தகம் நம்மை கட்டாயம் விடுவிக்கும். இன்று உலகம் வேகமாக நகர்கிறது, கவனம் சிதறுகிறது, நேரம் தொலைந்து செல்கிறது. இந்த நிலையில் புத்தகம் என்பது ஒரு தஞ்சம் மட்டுமல்ல, ஒரு திசை. நாம் தினந்தோறும் சில நிமிடங்கள் கூட புத்தகத்துடன் செலவிட்டால் அது நம்மை மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கும். நம் பேச்சு செம்மையாகும், நம் சிந்தனை தெளிவாகும், நம் வாழ்க்கை உயரமாகும். ஆகவே நண்பர்களே, புத்தகத்தை வெறும் பொருளாக பார்க்காதீர்கள். அது நீங்கள் சுவாசிக்கும் உயிர் மூச்சு, அது நீங்கள் விரிக்கும் சிறகு. அந்த மூச்சை ஆழமாக சுவாசியுங்கள், அந்த சிறகை தைரியமாக விரியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நடந்து செல்லும் பாதையல்ல, பறந்து செல்லும் பயணமாக மாறும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:15:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. புதிய காலை

0: இந்நாளின் சிறப்பு.
1: ஜூன் 13 தேதியான இன்றைய சிறப்புகள்.
2: ஜூன் 13 தேதியான இன்று ஹங்கேரியில் கண்டுபிடிப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 13 தேதியான இன்று நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் WP Yeats அவர்கள் பிறந்த ஆண்டு 1865.
1: ஜூன் 13 தேதியான இதே நாளதான் நோபல் பரிசு பெற்ற பெல்ஜிய உயிரியலாளர் ஜூல்ஸ் போர்டேட் அவர்கள் பிறந்த ஆண்டு 1870.
2: இதே நாளில்தான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் லூயிஸ் வால்டர் அல்வரஸ் அவர்கள் பிறந்த ஆண்டு 1911.
1: ஜூன் 13 தேதியான இதே நாளில்தான் ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழிலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1948.
2: ஜூன் 13 தேதியான இதே நாளில்தான் சோவியத் ஒன்றியத்தில் முதலாவது வைரச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1955.
1: ஜூன் 13 தேதியான இதே நாளில்தான் நியூ ஹரைசன் விண்கலம் தனது பயண வழியில் சிறுகோளை சந்தித்து அதன் படத்தை பூமிக்கு அனுப்பிய ஆண்டு 2006.
2: இதே நாளில்தான் தொகாவா என்ற சிறுகோளிலிருந்து மண் மாதிரிகளுடன் அயபூசா என்ற ஜப்பானிய விண்கலம் பூமிக்கு திரும்பிய ஆண்டு 2010.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? இன்றைக்கு தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04522 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 மற்றும் உரிய நகை 25 30 171. ஒன்பது 2 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள். கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.

10:02 விருப்ப கானங்கள். இன்றைக்கு நேயர் விருப்பம், யார் பங்கேற்க போறாங்கன்னா காயத்ரி. மதுரையைச் சேர்ந்த காயத்ரி அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம். பதினொன்று 2 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, உங்கள் லைஃப் சாங் என்ன, உங்களோட லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சாங் என்னன்னு எங்களோட பகிர்ந்துக்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும். 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, உங்கள் லைஃப் சாங் என்ன.

0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: மீனாட்சி, பிரமாதம்.
7: என்ன சொல்றேன்,
6: காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
6: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
10: நம்ம ஊர்ல ஒரு மரத்தை வெட்ட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓடி வந்து ஐயோ வெட்டாதீங்க என நிற்பவர்கள் யார்? ஒரு ஆறு மாசுபட்டு ஓடிக்கொண்டிருந்தால் அதை பற்றி தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள் யார்? ஒரு காடு அழிய போகிறது, ஒரு மலை குடையப்பட போகிறது, ஒரு கிராமம் காலியாக போகிறது என்று தெரிந்தவுடன் முதலில் ஓடி வருபவர்கள் யார்? அவர்கள்தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் போராளிகள். இளம் காலநிலை ஆர்வலரான திஷா ரவி சொல்கிறார், நான் உலகத்தை காப்பாற்றும் ஹீரோயின் ஆகணும்னு இந்த வேலையை செய்யலை. நான் நேசிக்கிற எல்லாமே இந்த பூமியில் தான் இருக்கிறது, அதனால் தான் இதற்காக குரல் கொடுக்கிறேன். இந்தியாவின் சுற்றுச்சூழல் போராட்டங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. மரங்களை வெட்டக்கூடாது என்று மரங்களையே கட்டிப்பிடித்து போராடிய சிப்கோ இயக்கம், அணை கட்டுவதால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக போராடிய நர்மதா பச்சோவா இயக்கம், மழை காடுகளை காப்பாற்ற அரசின் திட்டங்களையே மாற்ற வைத்த மக்கள் இயக்கங்கள், இப்படி பல கதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் சோனம் வாங்சுக். லடாக்கின் கடும் குளிரில் அவர் உருவாக்கிய ஐஸ் தூபா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குளிர்காலத்தில் தண்ணீரை பனியாக சேமித்து வைத்து கோடையில் விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் அற்புதமான யோசனை அது. ஒரு ஐஸ் தூபா 1000 லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். இதற்காக அவருக்கு சர்வதேச விருதுகளும் கிடைத்தன, புகழும் கிடைத்தது, திரைப்படமும் வந்தது. ஆனால் சுற்றுச்சூழல் பற்றி அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்த போது அதே நபர் அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக பேச வேண்டிய சூழலும் வந்தது. இதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் முரண்பட்ட வாழ்க்கை. ஒரு நாள் பாராட்டு, அடுத்த நாள் வழக்கு. ஏன் இப்படி? ஏனென்றால் அவர்கள் பல நேரங்களில் நமக்கு கேட்க விருப்பமில்லாத உண்மைகளை சொல்கிறார்கள். இந்த வளர்ச்சிக்காக எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றன? இந்த தொழிற்சாலை யாருடைய நிலத்தில் கட்டப்படுகிறது? இந்த அணையால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன என கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் எல்லாருக்கும் பிடிக்காது. எழுத்தாளர் உஷா அலெக்சாண்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். முன்பு நம்மில் பலருக்கு கிராமங்களோடு தொடர்பு இருந்தது, நிலம், மழை, மரம், ஆறு ஆகியவற்றின் மதிப்பு தெரிந்திருந்தது. இப்போது நகர வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம். குழாயில் தண்ணீர் வந்தால் போதும், சுவிட்ச் போட்டால் மின்சாரம் வந்தால் போதும். அது எங்கிருந்து வருகிறது, இயற்கைக்கு என்ன விலை கொடுக்கப்படுகிறது என்பதை யோசிப்பது குறைந்து வருகிறது. அதனால்தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சில நேரங்களில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் போல தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சிக்கு எதிராக அல்ல, இயற்கையை அழிக்காத வளர்ச்சியை தான் கேட்கிறார்கள். இது மிகப்பெரிய வித்தியாசம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வெறும் போராட்டம் மட்டும் செய்வதில்லை, அவர்கள் ஆய்வுகள் செய்கிறார்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெறுகிறார்கள், நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்கிறார்கள், கிராம மக்களின் குரலை நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறார்கள், அறிவியல் தரவுகளை சேகரிக்கிறார்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். சிலர் தங்கள் வாழ்நாளையே இதற்காக அர்ப்பணிக்கிறார்கள். சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், சிலர் மிரட்டல்களை சந்திக்கிறார்கள், ஆனால் நிறுத்துவதில்லை. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணி, நாம் உண்பதற்கான உணவு, இவை எல்லாம் இயற்கையிலிருந்து தான் வருகிறது. அந்த இயற்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதை முதலில் கவனித்து எச்சரிக்கை மணி அடிப்பவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். வீட்டில் புகை வந்தால் அலாரம் அடிக்கும் கருவி இருக்கிறதே, அதே மாதிரி சமூகத்தின் இயற்கை அலாரம் தான் இந்த சுற்றுச்சூழல் போராளிகள். அவர்களால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடாது, ஆனால் அவர்கள் இல்லாமல் பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலேயே போய்விடும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.

0: அதனால் அடுத்த முறை யாராவது ஒரு ஆத்துக்காக, ஒரு காட்டுக்காக, ஒரு மலைக்காக அல்லது ஒரு கிராமத்துக்காக குரல் கொடுத்தால் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று யோசிப்பதற்கு முன் நம்ம எதிர்காலத்துக்காக ஏதாவது சொல்ல வருகிறார்களோ என நாம் யோசித்து பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 30 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 காளான் வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. இப்போது கூறிய எண்ணில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பர்ந்த தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, வண்டு வருமுன் தென்னையை காத்திடுவோம். தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடியது காண்டாமிருக வண்டு. இதன் தாக்குதல் தென்னை மட்டுமின்றி பாக்கு, எண்ணெய் பனை, ஈச்சை மரம் ஆகியவற்றிலும் காணப்படும். தாக்குதலின் அறிகுறி, காண்டாமிருக வண்டுகள் தென்னையின் உச்சியில் விரிவடையாத குருத்து பாகத்தினை துளையிட்டு உள்ளே இருக்கும் மொட்டு பகுதியை தின்றுவிடும். இதனால் எஞ்சிய குருத்து விரியும் போது தென்னை மட்டை முக்கோண வடிவில் சீராக கத்திரியால் வெட்டியது போல இருக்கும். மொட்டு பகுதியை மென்றபின் மீதியாகும் மரச்சக்கையை உள்ளே சென்ற துவாரம் மூலம் அடிமட்டையின் இடுக்குகளிலிருந்து வெளியே தள்ளும். சில சமயங்களில் இளம் கன்றுகளின் குருத்து அழிந்து விடுவதால் மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த தோப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எருக்குழிகளில் உள்ள காண்டாமிருக வண்டின் முட்டைகள், புழுக்கள், கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். இரவு நேரங்களில் விளக்கு பொறியினை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 5 என வைத்து வண்டுகளை அதிக அளவில் கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு 150 வீதம் அல்லது ரச கற்பூரம், அதாவது அந்துருண்டை 3 நடுக்குருத்தின் மட்டை இடுக்குகளில் வைக்கலாம். ஒரு மண்பானையில் 5 தண்ணீருடன் 1 ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். மெட்டாரைசியம் பிவேரியா 2 ஒரு மரத்திற்கு 10+10 வீதம் எடுத்து துவாரம் உள்ள பகுதியில் போட்டு மூடிவிடலாம். அல்லது 1 தண்ணீருக்கு 5+5 அளவு எடுத்து நன்கு கரைத்து தென்னங்குருத்து பகுதியில் ஊற்றிவிடலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870392422. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை களை கொல்லி தயாரித்தல் குறித்த அறிவிப்பு. இயற்கை களை கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் 10

0: குரோமியம், 2 கிலோ எருக்கமிலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்புக்கல், சுண்ணாம்பு பவுடரை சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். செய்முறை: எருக்கன் நிலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்புக்கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இதை பயன்படுத்தும் முறை: களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது 1 எலுமிச்சம்பழத்தின் சாறு கலந்து தெளிக்கலாம். சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மீது படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி, செலவு குறைவு, பலன் அதிகம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி மண் வளத்தை குறைக்கும். இந்த இயற்கை களைக்கொல்லி மண் வளத்தை பாதுகாக்கும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: மண் மாதிரிகள் தனித்தனியா அந்த நிலத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஒரு நிலத்தை நம்ம இவ்வளவுதான் பார்டர் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நிலத்துல வந்து ஆங்கிலத்துல இந்த ஜெட் வடிவத்துல நம்ம வந்து 6 to 10 இடத்துல நம்ம அந்த மண் மாதிரிகளை சேகரிக்கணும். முதல்ல நம்ம வந்து ப்ரீ பிளானிங், அந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோ அந்த நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சதுரமா செவகமா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல ஜெட்ஸ் அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு எல்லா இடத்துலயும் அந்த வி ஷேப்ல நம்ம வந்து எடுக்கணும். எடுப்பதற்கு அந்த மண்ணில் மேல உள்ள அந்த குப்பை கூலங்கள் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கல் வேற ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டு அதுல வி வடிவத்தில் நம்ம வந்து வெட்டணும். எதிரெதிர் திசையில் நின்று வெட்டணும் அப்படின்னா அழகாக நமக்கு அந்த வி ஷேப்பில் கிடைச்சிரும். இது வந்து நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு வெட்டணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பயிர்களுக்கு ஏற்றாப்போ இல்லை மாறுபடும். ஜென்ரலாக நம்ம வந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுப்போம். இந்த மண் மாதிரிகளை எடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுடணும். இதே மாதிரி அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் 6 to 10 இடத்துல மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நிழல் போன்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து நியூஸ் பேப்பரை விரித்து வச்சு அதில் இந்த மண் மாதிரிகள் எல்லாத்தையும் கொட்டி மலையாக குமிச்சு கையாலேயே அப்படியே வட்ட வடிவத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உளுந்து இதெல்லாம் காய வைப்போம் இல்லைங்களா மாடியில், அந்த மாதிரி கையாலேயே மொத்தமாக ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் நம்ம வந்து 4 பங்காக பிரிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ப்ளஸ் குறி போட்டோம் அப்படின்னா 4 பங்காக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு அந்த மண்ணிலேருந்து நம்ம எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய மண்களை விளக்கிடணும். விளக்கிட்டு மீதமுள்ள மண்களை என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதே மாதிரியே குமிச்சு திரும்ப அதே மாதிரியே வட்ட வடிவத்தில் மாற்றி 4 பங்காக பிரித்து எதிரெதிர் திசைகளில் இருக்கக்கூடிய மண்களை விளக்கி விட்டு ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ வர வரைக்கும் நம்ம அந்த மண் மாதிரிகளை வர வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கணும். 6 to 10 இடத்துல எடுத்துருப்போம். எடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிலோ கிட்ட வரைக்கும் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் குறைச்சி இது வந்து சப் சாம்பிளிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணாலே பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா, 1/2 கிலோ வர வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ளஸ் குறி போட்டு அந்த மண்களை வந்து குறைச்சி குறைச்சி எடுக்கணும்.
0: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு உங்கள் லைஃப் சாங் என்ன? இன்று முற்பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு உங்கள் லைஃப் சாங் என்ன? இன்று முற்பகல் 8:30 சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டது.

0: மாவட்டத்தாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும்

என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி இசை

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:55.
4: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்க போறோம் குட்டி குழந்தைகளின் குரலாய் பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட இணைய வந்திருக்காங்க ஒரு தங்கமான குட்டி குழந்தை. யாருன்னு கேட்டலாம். வணக்கம், உங்க பேர் என்ன?
5: நிதின்.
4: சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்.
4: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோமா? எத்தனை பேர் படிக்கிறீங்க?
5: நிறைய பேர் படிக்கிறோம்.
4: நிறைய பேர் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?

0: மீனு கொக்கு வாயில மக்கு மீனு கொக்குடன் மல்லு கட்ட முடியல. என் மாலி மீனு தான் இரையாகி போனதா, காத்திருந்து கடமையை கச்சிதமா முடிக்கணும், நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடியணும்.
1: சூப்பர், அழகா பாடிட்டீங்களே. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, சொல்ல விரும்புறீங்களா?
0: அடக்கம் அமரரும் உயிர்க்கும் அடங்காமை ஆரியருள் உயிர்த்துவிடும்.
1: எவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றாங்க பாத்தீங்களா. இதாங்க குழந்தைங்க, மழலை குரலா ஒழிச்சது பூந்தளிர். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன்.

நேரம் 7:32. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

உனிகிருஷ்ணன் சிலம்பரசன் குரல்களில் டி ராஜேந்திரன் எழுதி இசையமைத்த பாடலை கேட்டும் காதல் அழிவதில்லை திரைப்படத்திலிருந்து. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜர் 23, ஃபைனான்ஸ் 15, கம்பெனி செக்ரட்டரி 4, டெக்னிக்கல் ஆபீசர் 2, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 உட்பட மொத்தம் 55 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ என பிரிவு வாரியாக மாறுபடும். வயது 20/6/2026 18 முதல் 50 வரை இருக்கலாம். ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026. மேலும் விவரங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் .in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இணையதள முகவரி மீண்டுமாக bhaarat.petroleum.in பாரத் பெட்ரோலியம் .in. நேயர்கள் இதுவரை கேட்டது வேலைவாய்ப்பு செய்திகள்.

உன்னை சொல்லவா? லவ் எவ்வளோ எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா

0: ரஞ்சித் குரல் வைரமுத்து வரிகளில் மணிஷ்ருமா இசையில் கேட்டோம் பாடலை. ஆசை ஆசையா திரைப்படத்திலிருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி

0: செய்து வருவதாகவும் ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மராத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள்

பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா

0: அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்கா பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:25.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று கார்த்திகை, நெரூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கரூர் திருமுக்கூடலூர் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நெரூர். அங்கே பேருந்து நிறுத்தம் அருகிலே இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலில் காட்சி தரும் முருகப்பெருமானை வழிபட்டால் ஊழ்வினை பயன்கள் அகன்றிடும், செய்வினை கோளாறுகள் அகன்றிடும். சூரனை அழித்த முருகப்பெருமானை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. தன் தோஷம் தீர முதலில் திருமுருகன் பூண்டியில் தனது வேலால் தீர்த்தம் உண்டாக்கி சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதன் பின் நாரதரின் அறிவுரைப்படி கொடுமுடியில் மகுடேஸ்வரரையும் வழிபட்டார். அதன் பின்னர் மகனூர் என்னும் மோகனூரில் காவிரி நீர் கொண்டு வந்து பிரம்மாவின் துணை கொண்டு சிவாகம முறைப்படி முருகன் யாகம் செய்தார். அதனால் மனம் குளிர்ந்த ஈசன் முருகனின் தோஷத்தை அகற்றினார். நெருப்பிலிருந்து வந்த ஈசன் ஆகையினால் அக்னீஸ்வரர் என்றும் ஊர் நெருப்பூர் என்னும் பெயரையும் பெற்றது. நெருப்பூர் என்பது மறைவு நெரூர் என்றான அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம் இது. இவ்வூரில்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானம் அமைந்துள்ளது. இவர் இங்குள்ள அக்னீஸ்வரரை வணங்கி அனுமதி பெற்ற பின்னரே இங்கு ஜீவசமாதி கொண்டார். இந்த அக்னீஸ்வரர் ஆலயத்தை விஜயாலய சோழனின் பேரன் முதலாம் பராந்தக சோழன் கற்றளியாக அமைத்தார். ஊரின் உட்புறம் ஆலயம் உள்ளது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். சிதிலமடைந்த ஆலயத்தை மீண்டும் புனரமைத்துள்ளனர். கிழக்கு நோக்கி ஆலயம், அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இது சுயம்பு மூர்த்தம். லிங்கத் திருமேனி பழமையும் விசித்திரமும் நிறைந்தது. சுவாமி கருவறைக்கு இடப்புறம் தனிச்சன்னதியில் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு தாரகாசுர சம்ஹார மூர்த்தியாக சண்முக பெருமான் திருக்காட்சி தருகிறார். இவர் நம் மனதை குளிர வைக்கிறார். ஈசனுக்கும் தேவி உமைக்கும் நடுவில் அமைந்துள்ளார் சண்முகர். எனவே இது சோமாஸ்கந்த மூர்த்தி தலம். இங்கு முருகப்பெருமான் சிவபழிபாடு செய்யபோது முருகனுக்கு திருமணம் ஆகாததால் வள்ளி தெய்வயானை என்று தனியே உள்ளார் முருகப்பெருமான். இவரை வழிபட்டால் செய்வினை கோளாறுகளும் துஷ்ட சக்திகளால் ஏற்பட்ட தோஷங்களும் ஊழ்வினை பயனும் அகன்றிடும். கந்தனின் இடப்புறம் அன்னை ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி 2 கரங்களோடு புன்முறுவல் பூத்து கருணை புரிகிறாள். தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி ஆதிசாஸ்தா காலபைரவர் சன்னதிகள் நம்மை கவர்வன. தலமரம் வில்வம் தீர்த்தம் காவிரி. ஆடி மாதத்தில் இங்கு நடைபெறும் நாதசுர விழா மிக சிறப்பாகும். ஆறுமுகனின் கருவறை வாயிலில் அகத்தியர் சித்தர் ஒருவர் சன்னதி கொண்டுள்ளனர். முருகனை சுற்றி கோட்டத்தில்

0: 18 சித்தர்களும் உள்ளனர். நவகிரகம், கணபதி, நால்வர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன. தற்போது விநாயகர் சதுர்த்தி, அன்னாபிஷேகம், திருவாதிரை, மாசிமகம், பிரதோஷம், ஷஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, மகாசிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. இக்கோவில் திருப்பணிக்கு உதவுவது நமது கடமை. முன்வினை பாவம் நீக்கும் நெரு ஸ்ரீ அக்னீஸ்வரரையும் சண்முகரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமசிவாயா. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நமச்சிவாய நமச்சிவாய.

நமச்சிவாய நமச்சிவாய.

இனிய பாடல்களின் முகவரியாய் இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அன்பு திரைப்படத்தில் இருந்து சாதனா சங்கம் ஹரிஹரன் குரல்களில் தாமரை வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்கலாம் பாடலை.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 7:40 21 நொடிகள். நாளடிகளில் வெளிவந்துள்ள செய்தி கேட்கலாம். சங்க இலக்கியமான குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்ற 99 பூக்களில் ஒன்றான பாதிரி மலைகள் அழகர் மலை பழமுதிர்ச்சோலை பகுதிகளில் பூத்துள்ளதாக ஐந்திணை பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளாா்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை பூக்கள். எஸ்பிபி சரண் சித்ரா பாடிய பாடலுக்கு வரிகள் நா முத்துக்குமார். மரகதமணி இசையில் வருகிறது பாடல் ஸ்டூடண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:50. ரோஜா குட்டம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில், வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் கேட்கலாம் பாடலை.

7:55 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புதிகைப்பூக்கள் தரும் நிறைவான பாடல் புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குரலில் விவேகா வரிகளில் இதோ வருகிறது.

0: வேலைவாய்ப்பு செய்திகள், ஆலய அற்புதங்கள், உள்ளூர் செய்திகள் என பல பயனுள்ள தகவல்களையும் சில இனிய பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். தொடர்ந்து கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20-29 தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:03:19. சிறு புன்னகை போதும், பகைமையையும் நட்பாய் மாற்ற. இன்று வரிகளோடு பாட்டு வினுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை வழங்க காத்திருப்பது லாவண்யா.
1: இப்போ ஜூலிக்கும் மதுரையா இருக்க போகுது. எப்படி தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டையாட் பை மேரியட்ல ஜூன் 13th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு. தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC Apply.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30:170 என்ற எண்ணிலும் மற்றும் ஒரு எண்ணாக 25:30:171 என்ற எண்ணிலும். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.

0: மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து பவன்தாய் பேசுறீங்க மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சிறப்பா இருக்கும் பண்பலையில் அனைவரும். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா? சரி, பாடல் கேட்டலாமா?
0: வழி நெடுக காட்டுமல்லி.
1: வழி நெடுக காட்டுமல்லி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:16 ஆயிட்டு இருக்கு. தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: அன்பான பண்பலை 103.3 பண்பான வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டி கங்காதரன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மஞ்சப்பன் பாட்டு கொடுத்துருங்க மேடம், அனைத்து நேர்களுக்காகவும்.
0: நிச்சயமா கொடுத்தெல்லாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
4: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம்.

திருவண்ணாமலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: நேரம் 8:15 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. அந்த வரிசையில் அடுத்தது நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் அம்மா.
0: காலை வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் இசைமணி புஷ்பம். எல்லாரும் நலமாங்கம்மா?
0: பண்பலையில அனைவரும் நலம்ங்கயா. சொல்லுங்கயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா விடாமுயற்சியிலிருந்து ஒரு சுழல் இசை பாடல் கொடுங்கம்மா.
0: கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படிங்க தான யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் தான். நேர்கள் கேட்டுட்ருக்கவங்க கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும். இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரி அவர்களே.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் டி சுப்ளாவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் பண்பலையில. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: உங்களோட பேசியதுல மிக்க மகிழ்ச்சி. அண்ணாத்த படத்துல இருந்து பாட்டு போடுங்கம்மா.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ இமானி செயல் அனாத திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: தங்கச்சிகளை நேரம் அண்ணனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள நினைக்கிறேன். நேரம் 8:25:30 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பொன்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பொன்பலை 100.9 மெகா ஹெட்ஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏரி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சித்தார்பட்டியிலிருந்து பிச்சை மணி.
0: சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மெர்சல் படத்துல இருந்து ஒரு பாடல், ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டு பாடுங்க.
0: எந்த பாடல்னாலும் சரிங்களா?
1: ஏதாச்சும் ஒரு பாடல்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 8:32:43 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30:170 என்ற எண்ணிலும், 25:30:171 என்ற எண்ணிலும் நிகழ்ச்சியில் மூடு பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரிக்கே.
2: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராணி தேனி இருந்து. நல்லா இருக்கீங்களாமா?
2: பண்பலையில அனைவரும் நரம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: எனக்கு ரஜினி முருகன் படத்துல இருந்து ஆவி பறக்கும் டிச்சட அந்த பாடல்மா.
2: கட்டாயம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ பாடல் வரும் முன் கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

0: வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகளில். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கய்யா, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து பொன்னி நதி பார்க்கணும், அந்த பாடல் கொடுங்க.
2: கட்டாயமா கேட்டலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: பாட்டு என்மா நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம். நிலையத்தில் பணிபுரியும்

0: அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராஜி மேடம்.
1: சொல்லுங்க பொன்பளையில் அனைவரும் நலம்ங்கயா, சொல்லுங்க என்ன பால் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
0: காலி சாப்பிடல ஏ சின்ன மச்சான் அந்த பாட்டு போடுங்க.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி நாகராஜன். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த தேனி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேறு இவங்க வேறு. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்து குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் மூட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில், சிவகார்த்திகேயன் குரலில், நிவாஸ் கே பிரசன்னா இசையில், தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து திரை இசை கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்ந்து கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த

கல்வி அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாரம், மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாக்குப்படிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிர்வாயில் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 9:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேர்களை, இன்றைய பொழுது அனைவருக்குமே நல்ல நாளாக அமையணும், இனி வரும் நாட்கள் அனைத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைவது ரோசி. ரைட்டமிட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்குடைய நாளினுடைய சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிறவி வெழுமை குறைபாடுள்ள மனிதர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் சந்திக்கும் பாகுபாடுகளை தடுப்பதற்காகவும் ஐநா சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டு சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதாவது June 13 இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. இந்த தகவலோட முதலாவதாக நம்ம ஒரு பாடல் கேட்டுலாம், அடுத்ததாக நம்மளுடைய பிரதம மந்திரியின் திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 9:11, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 MHz-இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல. ஒவ்வொரு நாளும் மத்திய அரசு திட்டங்கள்ல ஒன்றை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய திட்டம் எது அப்படின்னா, பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறலாம், யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் முதன் முதல்ல நவம்பர் 2008 இந்திய அரசின் மருந்து துறையால் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் இது விரிவுபடுத்தப்பட்டது PMBJP அப்படின்ற பெயரில், அதாவது பிரதம மந்திரி பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா அப்படின்ற பெயரில் தான் செயல்படுத்தப்படுகிறது. இன்று இந்தியா முழுவதுமே சுமார் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 2,100 மேற்பட்ட மருந்துகள் மற்றும் 300 மேற்பட்ட அறுவை சிகிச்சை பொருட்களும் இந்த மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கிது. இன்னும் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:22, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கோம். பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம் பற்றதா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஊரில் எங்கே இருக்கு, நிஜமாவே விலை கம்மியா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறேன், கேளுங்க. சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாதத்துக்கு ₹1000 நீங்கள் மாத்திரை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதே மாத்திரையை இந்த மக்கள் மருந்தகத்தில் போய் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 100-200 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, பிராண்டட் மாத்திரைகளை விட 50% முதல் 90% வரை விலை கம்மியாக கொடுக்குறாங்க. உடனே இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், என்னப்பா விலை இவ்வளோ கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி டல்லாக இருக்குமோ அப்படின்னு கேட்பீங்க. அங்கே தாங்க நம்ம கவர்மெண்டில் மாஸ்க் காட்டியிருக்காங்கன்னே சொல்லணும். உலக சுகாதார அமைப்பு என்று சொல்லக்கூடிய WHO சர்டிஃபிகேட் கொடுத்த கம்பெனிகளில் இருந்து தான் இந்த மருந்துகள்லாம் வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கடைக்கே அனுப்புகிறாங்க. ஸோ தரம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திஸ் அருகில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் 9:28, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.8. இன்று மாலை 4:02 ஆட்டக்களம் நிகழ்ச்சி வளம் வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைய ஆட்டக்களம் கேள்விக்கு என்ன பதில் தான் விளையாட காத்துட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றத நீங்க சொல்லணும். 04:52 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இன்று மாலை 4:02 ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேள்விக்கென்ன பதில். 9:29 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் பட்டதாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில கிடைக்கணும் அப்படின்றதான் இதனுடைய மெயின் டார்கெட் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனி முத்திரையோட வர மாத்திரைகள் சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியா இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது சமமா கிடைக்கணும்னு தான் இந்த ஜெனரிக் மருந்துகளை நாடு முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, இன்னும் இந்த திட்டத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நேரம் 9:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டப்பட்டதா தெரிஞ்சிட்டு இருக்கும். சரி, இந்த மக்கள் மருந்தகத்தை யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 3 தரப்பினர் ஓபன் பண்ணலாம். தனிநபர்கள், மருந்தாளர்கள், அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். தனிநபர்களாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு வேலை இல்லாத பட்டதாரியாகவோ அல்லது தொழில் முனைவராக இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மருந்தாளர்கள், ஃபார்மசி படிச்சுட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களும் ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளைகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கூட இதை தொடங்கலாம். ஆனால் இதுக்கு 3 முக்கியமான தகுதிகள் இருக்கு. அது என்ன தெரியுமாங்க? முதலாவதாக கல்வி தகுதி. விண்ணப்பிக்கும் நபர் அல்லது அவர் வேலைக்கு அமர்த்தும் நபர் கண்டிப்பாக பி ஃபார்மோ அல்லது டி ஃபார்மா படித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, இட வசதி. உங்களுக்கு சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ குறைந்தபட்சம் 120 சதுர அடி பரப்பளவு கொண்ட கடை இருக்கணும். மூன்றாவதாக அரசு உரிமம். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் மாநில அரசிடமிருந்து சில்லறை மருந்து விற்பனை உரிமம், ரீட்டெயில் ட்ரக் லைசன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து வாங்கணும். சரிப்பா, இதனால கடை வைக்கிறவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க விற்கும் மருந்துகளுக்கு 20% வரை லாப வரம்பு, அதாவது மார்ஜின் கிடைக்கும். அது போக கவர்மெண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகையும் தராங்க. இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கடை வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா JENAUSHADHI.GOV.IN அப்படின்ற இணையதள முகவரியில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமும் இருக்குது. பெண்கள் மற்றும் மாற்று திறனாளிகளுக்கு இந்த கட்டணத்திலிருந்து முழு விளக்கும் தராங்க. மாத்திரை மட்டும் நான் வாங்க போகிறேன்ப்பா, கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் ஜன் அவுசாதி சுகம் அப்படின்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. JENAUSHADHI SUGAM அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு

உங்கள் ஏரியா பின்கோடை போட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடை அட்ரஸை காட்டிடும். ஸோ காசை மிச்சப்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. தற்போது இந்த மக்கள் மருந்துக திட்டத்தை ஃபார்மாட்டிக்கல்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் பியூரோ ஆஃப் இந்தியா PMBI நிர்வகித்து வராங்க. உடல்நலம் முக்கியம், ஆனால் மருத்துவ செலவு ஒரு சுமையாக மாறக்கூடாது அப்படின்றதுக்கான தான் இந்த மக்கள் மருந்துக திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு வருகிறது இந்த மக்கள் மருந்தகம்.

0: நேரம் 9:43 53 ஆயிற்றுக்கு. நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம். கேட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி. நன்றி நேர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 9:45.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
4: வணக்கம். ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் மத்திய அரசினுடைய 12 ஆண்டுகால சாதனைகளை பத்தி பேசி வருகின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் நாம பேசி வருகிறோம். இன்றைய நாளில

0: இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் தொடங்க மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் முயற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். வேலை வாய்ப்புன்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம், மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க, அதற்கான திட்டங்கள்லாம் என்னன்றதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார்.
0: நிச்சயம் மேடம். உலக அளவில் இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு திறன் மேம்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திறனை வந்து அதிகரித்து அதன் மூலமாக அவங்கள தொழில் முனைவர்களாக மாற்றக்கூடிய பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தோம் சொன்னால் ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, பிஎம் மித்ரா யோஜனா, இந்த திட்டங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க, எளிய கடன் முறையை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் பயிற்சி வந்து பல்வேறு நிறுவனங்களோட டைஅப் பண்ணி பயிற்சி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதனால் இதன் மூலமாக நிறைய ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் வந்து உருவானதுனால அதிகமான வேலைவாய்ப்புகள் நாட்டில் உருவாக்கியிருக்கிறாங்க. தனியார் துறையிலும் சரி, அரசாங்கத் துறையிலும் சரி, தொடர்ச்சியாக அரசனுடைய நடவடிக்கை மூலமாக இன்றைக்கு பெரிய அளவில் இளைஞர்களுக்கு தொழில் முனைவராக, ஒரு தொழிலாளியாக அவங்க வந்து முன்னேறுவதற்கு, அவங்க வருமானம் அதிகரிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க.
1: இப்போ ஸ்கில் இந்தியான்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸ்கில் இந்தியானா என்னது, அதில் என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுது, எப்படி இளைஞர்களுக்கு அது உதவுது?
0: பொதுவாக இந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து 2015 கொண்டு வந்தாங்க. திறன் மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் பண்ணாங்க. இதன் மூலமாக நாடு முழுக்க 6 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அதிகரிப்பதற்காக பயிற்சி கொடுத்துருக்காங்க. அனைத்து துறைகளிலும், தொழில் மேம்பாடு, வர்த்தக மேம்பாடு, அதேமாதிரி உற்பத்தி மேம்பாடு, சேவை மேம்பாடு, மருத்துவ மேம்பாடு, அனைத்து துறைகளும் உள்ளடக்கி அந்த துறையில் பல்வேறு தலைப்பின் கீழே இளைஞர்களுக்கு இலவசமாக தங்கும் வசதியோடு ஸ்டைஃபன் கொடுத்து, போக்குவரத்து வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து, இளைஞர்களுக்கு வந்து பிரதம மந்திரியுடைய திறன் மேம்பாடு திட்டத்தின் மூலமாக PMKVY அப்படின்னு சொல்லுவோம், அந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி 500,000 பேர் அதனால் இதன் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுருக்குறாங்க. குறிப்பாக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய AI டெக்னாலஜியில், ரோபோட்டிக்ஸில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கூட இந்த திறன் மேம்பாடு மூலமாக புதிய கவனங்கள் கொடுத்து இன்றைக்கி மகத்தான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி லட்சக்கணக்கான அப்ரெண்டிஷிப், நேஷனல் அப்ரெண்டிஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம், NAPS அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான அப்ரெண்டிஷ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இளைஞருடைய மேம்பாடு, திறன் மேம்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. அதன் மூலமாக நிறைய தொழில் முனைவர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக வேலைவாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு மேடம்.
1: ஸ்டார்ட் அப் இந்தியா, அதாவது இளைஞர்கள் தொழில் புரியறதுக்கு உதவிகள் நிறையா செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
0: ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம் மத்திய அரசாங்கம் 2016 அறிமுகப்படுத்தினாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகளாக இன்றைக்கி 2026 அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய 3வது பெரிய ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் தான். இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உருவாயிருக்கு. 23 லட்சம் வேலைகள், புதிய வேலைகள் வந்து உருவாயிருக்கு. பல நிறுவனங்களோட டைஅப் உருவாயிருக்கு. நகரங்களில் பெரிய அளவில் 2/3 நகரங்களில் ஸ்டார்ட் அப் வந்து அதிகரிச்சிருக்கு. பெண் தொழில் முனைவர்கள் அதிகரிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னால் 45% புதிய பெண் தொழில் முனைவர்கள் வந்து உருவாயிருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து உருவாயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லரசு நாடுகளெல்லாம் நாம் பின்னுக்கு தள்ளி உலகத்துடைய 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டினுடைய ஸ்டார்ட் அப் தான் மேடம்.
1: முத்ரா யோஜனா கூட வந்து இதுக்கு நிறையவே உதவி இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நிறைய பேர் அதில் கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த PM முத்ரா யோஜனான்றது வந்து பெரிய அளவில் வந்து நம்ம மத்திய அரசு இளைஞர்களுக்கு செய்யும் உதவி தொழில் தொடங்குவதற்கு, அப்படித்தான் அதை நான் பார்க்குறேன் நான். அப்படின்னா இளைஞர்களுடைய வளர்ச்சி என்பது வெறும் தொழிலாளியாக மட்டும் இல்லாமல் முதலாளியாகவும் மாறுவதற்கான திட்டமும் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? இது இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சுய வேலை வாய்ப்பு இதெல்லாம் பற்றி சொன்னீங்க, ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு நான் இன்டர்ன்ஷிப்பாக வேலை பார்க்கணுன்னா அதுக்குன்னு ஸ்டைஃபண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அது எப்படி கொடுக்குறாங்க, கட்டாய வேலை கிடைக்குமா அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போனால், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நிச்சயம் மேடம். நீங்கள் இந்த அதுக்கு முன்னாடி நம்ம முத்ரா லோன் பற்றி கேட்டிருந்தீங்க. முத்ரா லோன் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனை, ஏற்கனவே குறிப்பிட்ட தமிழ்

0: தான் அதில் அதிகமாக பலனடைந்த ஒரு மாநிலம். சிசு, கிஷோர், தருண், சிறு கடன், மீடியம் கடன், மிகப்பெரிய அளவில் கடன் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரித்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு எந்த ஒரு வட்டி இல்லாமல் புதிய சிறு தொழில்கள் மேம்பாட்டுக்காக இந்த கடன் உதவி செய்கிறாங்க. இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா 57 கோடி கணக்குகள், 40 லட்சம் கோடி அளவுக்கு இந்த முத்ரா லோன் வந்து வழங்கப்பட்டிருக்கு மேடம். 21% புதிய தொழில் முனைவர்கள் வந்து இதன் மூலமாக உருவாகியிருக்கிறாங்க. இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சியாக அவங்களுக்கு கிடைக்கணுன்றக்காக அந்த அப்ரண்டிஸ்ஷிப் PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 500 டாப் நிறுவனங்களோட MOU போட்டு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை வந்து மத்திய அரசாங்கம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த இன்டர்ன்ஷிப்பில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 5000 ரூபாயிலேருந்து 9000 வரைக்கும் ப்ளஸ் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு 10,000 15,000 20,000 அப்படின்னு சொல்லி ஜாயினிங் போனஸ் வரை வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க.
1: இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகணுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் அங்கே நடந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வேலை கிடைக்கணும்னா கவர்மெண்ட்டில் கிடைக்கணும் இல்லை ப்ரைவேட்டில் கிடைக்கணும்னா அதை நம்ம எப்படி வேலையை தேடி போகிறது, அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா மத்திய அரசு?
0: இன்றைக்கி உண்மையிலே மேடம், இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் புரட்சியில் மத்திய அரசாங்கம் நம்ம நேரடியாக போய் வேலை அலுவலகத்தில் போய் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலைவாய்ப்பு போர்ட்டல் NCS நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைவாய்ப்பு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், அவங்களுக்கு அந்த என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு வசதிகள் இருக்குன்ற தகவல் வந்து போய் சேரக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது போக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாமே அந்த திட்டங்கள் எல்லாமே இந்த வேலைவாய்ப்பு போர்ட்டலில் மத்திய அரசாங்கம் பதிவேற்றம் பண்ணி அதிகரிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் PM விஸ்வகர்மா திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், SC ST மக்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான சுயதொழில் திட்டங்கள், இது எல்லாமே இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணி வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க.
1: அந்த போர்ட்டலில் 100 தடவை சொல்லுங்கள் சார், எல்லாருக்கும் தெரியறது.
0: வேலைவாய்ப்பு போர்ட்டல் நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் NCS அப்படின்னு அந்த நேம் பெயர் மேடம். அந்த போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், அனைத்து விதமான வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க.
1: இது இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றோம், ஆனால் அவங்களாம் ரொம்ப கடினமாக உழைக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு மற்ற வேலையில் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, அதாவது பென்ஷன் கிடைக்குமா இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமா, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியலை. ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த வேலை பார்க்குற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது. அதற்கு ஏதாவது மத்திய அரசு செஞ்சிருக்கிறாங்களா?
0: ஆர்கனைசர் செக்டாரில் என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே வசதிகள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேயும் மத்திய அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கு, அவங்களுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்டு கிடைக்கிறதுக்கு, அவங்களுக்கு காப்பீடு பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு, அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு, இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்காக நிறைய அலுவலகங்கள் திறந்து அதை அந்த திட்டங்களை முறைப்படியாக அவங்களுக்கு விளக்கி நிறைய வேறு உறுப்பினர்களாக சேர்த்து அந்த பெனிஃபிட்டை இன்றைக்கி அந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் கூடிய பயனாளிகள் வந்து பயனடையக்கூடிய அளவுக்கு அது செயலாக்கத்துக்கு வந்திருக்கு மேடம்.
1: அந்த ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க சார், அது இஸ்ட்ராம் கார்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னா சில பேர் கிட்ட பார்த்தேன்.
0: ஆமாம்,
1: அந்த கார்டு மூலமாக இதெல்லாம் வாங்கிக்கலாம்.
0: அந்த ஒரு கார்டு மூலமாகவே இப்போ நான் சொன்னக்கூடிய அத்தனை விதமான வசதிகளையும் அவங்க வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் இந்த திட்டங்களை செயல்படுத்திருக்காங்க.
1: நிறைவு பெறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கவனித்தேன், கோவிட் சமயத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த சாலையோரமாக இருந்த நிறைய இந்த தொழில் பார்த்துட்டு இருந்தவங்க, கடை வச்சுருந்தவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கடையெல்லாம் இல்லாமல். அப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் 15,000 கடன், அதாவது அதை திருப்பி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ அந்த 15,000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய காசாக இருந்தது. ஒரு 3 மாதம் அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கடையில் வேலை, இதுவும் மத்திய அரசோட திட்டம்னு அப்போ சொன்னப்போ நான் அதை கேட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கடை நிலையில் தெருவோரம் கடை வைப்பவரிலிருந்து

0: ஒரு பெரிய அளவு தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த அரசு நிறைய திட்டங்களையும் உதவிகளும் செய்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயம் பெருமையாகவும் இருக்குது. இதை பற்றி மிகவும் விரிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இளைஞர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும், கண்டிப்பாக இந்த திட்டங்களால் வந்து அவங்க பயனடைவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி சார்.
1: நன்றி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின், 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

0: கேட்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல இன்னும் சில நொடிகளை செய்திச்சிருக்கும் சென்னஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு

0: உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02.
2: வணக்கம் நேர்களே, நேயர்வர்த்தம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்றைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, உங்களுடைய அறிமுகம் எங்களுக்கு தாங்க.
3: என்னோட பேர் வந்து காயத்ரி மேம். நான் வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன் மேம். இப்போ வந்து ஒத்த கடையில் வந்து நாங்கள் இருக்கோம் மேம். மேரேஜ் பண்ணி திண்டுக்கல் வந்து என்னுடைய சொந்த ஊர் மேம். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனிவாடி கிராமம் வந்து என்னுடைய சொந்த ஊர் மேம். இப்போ வந்து ஒத்த கடையில் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி நான் இப்போ இங்கே இருக்கேன் மேம்.
2: ரொம்ப சந்தோஷம்மா. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களேன்.
3: எனக்கு பிடிச்ச பாடல்னால் இப்போ வந்து நான் வந்து 90s கிட்ஸ்னால எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 90s கிட்ஸ் பாடல்லாம் ரொம்பவே பிடிக்கும் மேம். அது கேட்கும்போது ரொம்ப மனம் ஆறுதலாக இருக்கக்கூடிய பாடல்லாம் நிறைய இருக்குது. அதில் பிடிச்சமான பாடல்னால் நம்ம பருத்தி வீரன் படத்தில் வந்து அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டு நீங்கள் காதல் செய்யும் நேரம்னு ஒரு பாடல் இருக்கும் மேம். அதை பார்க்கும்போது நம்மளுடைய பாண்டிய கால உணர்வுகள் வந்து அதை ஒரு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் வந்து அந்த கிராமப்புற சூழல்லாம் ரொம்ப அருமையா அந்த இடத்துல காட்சிப்படுத்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த பாட்டுல
2: ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க. நம்ம பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: மீண்டும் இணைவோம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல இன்றைக்கு இப்போ ஒத்தகடையில வசிச்சுட்டு இருக்கக்கூடிய காயத்ரி அவங்க கிட்டதான் நாம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்கம்மா, இப்ப முதல்ல உங்களான அறிமுகம் சொல்லிட்டீங்க, ஒத்தகடையில இப்ப உங்க வீட்டுல இருக்கீங்க, இதை பத்தி அப்படியே சொல்லுங்களேன்.
1: என்னுடைய கணவர் பேர் வந்து முத்துப்பாண்டி மேம். அவங்க வந்து அமெரிக்கன் கல்லூரியிலேயே தமிழ் துறையில வந்து உதவி பேராசிரியராக பணியாற்றி வராங்க மேம். மேக்சிமம் வந்து இந்த பாடல் வந்து இளையராஜா சாங்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு அவர் முக்கிய காரணம் மேம். ஒரு பாட்டில் இருந்தும் அந்த ஒரு நோட்ஸ், அந்த லைனு, அவர் எப்படி பாடியிருக்காரு, அந்த பாடலுடைய அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய தடவை அவர் பேசும்போது நான் ரெண்டு பேரும் கலந்துரையாடும் போது அதை அடிக்கடி சொல்லும் போது நான் மீண்டும் மீண்டும் வந்து அந்த பாடலை வந்து கேட்கணுன்ற ஒரு ஆசையும் அவரால் வந்ததுன்னு சொல்லலாம் மேம்.
0: சிறப்பு சிறப்பு. அதாவது இசையால் இணைந்த தம்பதியர் போல இருக்கீங்க அப்படிதானே?
1: அப்படின்னு சொல்லலாம் மேம். இன்னொன்று கல்வியால் இணைந்த ஒரு உறவன் கூட சொல்லலாம் மேம்.
0: சிறப்பம்மா. சரி, தொடர்ந்து இந்த சந்தோஷத்துல ஒரு பாடல் கேட்போம் சொல்லுங்களேன்.
1: ஓகே மேம். அடுத்து வந்து வியாபாரி படத்துல வந்து அந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், நம்மளுடைய உணர்வுகள்லயே ஒரு உன்னத நிலையை வந்து, அம்மாவுடைய ஒரு உன்னத நிலையை வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். எல்லாருக்குமே அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து எப்படி வந்து பார்த்தாங்க, கருவிலே நெளிந்த உண்மை, நுட்பமாய் தொட்டு ரசிப்பாய், தேவை போல் அவள் இருப்பாள், மேதை போல் அவள் நம்மளை வந்து வளர்ப்பா, அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கா அந்த வரிகள் இருக்கும். நம்ம வந்து இன்னும் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷன்னா அம்மா தான். அந்த வகையில் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: பாடல கேட்டுட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேர்விருப்பம் நிகழ்ச்சியில இன்றைக்கு காயத்ரி அவங்க கிட்டதான் நாம பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய கணவரின் அறிமுகத்தோட இப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் நீங்க
1: என்னுடைய கணவர் தமிழ்துறை உதவி பேராசிரியர். இப்ப நான் வந்து ரிசர்ச் ஸ்காலர் PhD பண்ணிட்டு இருக்கேன் மேம் தமிழ்துறையில.
0: அப்ப கிட்டத்தட்ட வருங்கால தமிழ்துறை பேராசிரியர்.
1: ஆமாங்க மேம்.
0: சரிங்கம்மா, நீங்க பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எப்ப உங்களுக்கு ஏற்பட்டது?
1: நம்ம பள்ளியில தான் மேம் எல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு பாடம் வந்து பிடிக்குதுன்னா கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஆசிரியரை வந்து நமக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கணும். ஒரு பாடம் வந்து நமக்கு விரும்பி படிக்கிறோம்னா கண்டிப்பா அந்த ஆசிரியரோட உந்துதல் வந்து எனக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த வகையில வந்து எனக்கு பள்ளியில தமிழ்துறை தமிழ் ஆசிரியரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பாடம் நடத்துற விதம் வந்து ரொம்ப பிடிக்கணும்ல, அந்த தமிழ் ஆர்வம் வந்து எனக்கு பள்ளியிலிருந்தே வந்ததுன்னு சொல்லலாம் மேம். இந்த பேச்சு சார்ந்தோம், எழுத்து சார்ந்தோம், நடிப்பு, ஒரு கலை சார்ந்த ஒரு ஆர்வம் பள்ளியிலிருந்து

0: அந்த தமிழாசிரியர் மூலம் வந்து எனக்கு வந்தனால அப்புறம் மேலும் மேலும் ஒரு தமிழ் துறையை ஃபாலோ பண்ணி இப்ப வந்து தமிழ் துறையிலேயே ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன் மேம்.
1: இந்த சந்தோஷத்துல ஒரு பாடல் கேட்கலாமே.
0: கண்டிப்பா மேம். இதுல வந்து எனக்கு நந்தா படத்துல இருந்து இந்த எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் வாழ்கின்றோம், இது உண்மையிலே எல்லா ஒரு தத்துவார்த்த நிலையை சொல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இது வந்து நம்ம அந்த எதனை கொண்டு நாம் வந்தோம், எதனை கொண்டு போகின்றோம், இது உண்மையிலே வந்து இந்த இரவு நேர பயணப்படும் போது இந்த பாடலை வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து நம்ம தூண்டக்கூடிய வகையில் இந்த பாடல் ரொம்பவே அருமையா இருக்கும். அந்த பாடலை வந்து நீங்களும் இரவு நேரத்தில் போகும்போது அந்த பாடலை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அந்த ஒரு உணர்வை வந்து நம்ம அதை நம்ம பார்க்க நம்மளால வந்து உணர முடியும் அந்த இரவு நேரத்தில் இந்த பாட்டை கேட்கும் போது.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக பேசிட்டு இருக்கீங்கம்மா. நேயர்களே, உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம நேயர் தொடர்ந்து பாடலுக்கு பிறகு இணைவோம் நேயர்களே.

0: 9 MHz. சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களையும் நாம பேசிட்டோம். அடுத்ததா வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்க கூட பிறந்தவங்க அப்படி யார் இருக்காங்கன்னு சொல்லுங்களேன்.
1: நான் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அக்கா. நான் வந்து 3வது பிள்ளை. மேக்ஸிமம் வந்து அக்காவுடைய வழிநடத்தலுமே வந்து எனக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு, கல்வி ரீதியா அவ்வளவு தூரம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்றதுக்கு மிகப்பெரிய உந்துதலா இருந்தாங்க. ரொம்ப ஒரு இயல்பு, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில இருந்து அக்கா படிக்கும் போது வந்து தாம்பட்டா கிருஷ்ணத்தனுடைய தங்கச்சி படக்கூடாதுன்னு அவங்க வேலைக்கு போய் நிறைய கல்லூரி வாழ்க்கையில இவன் நல்லா சிறப்பா வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களுமே நல்ல ஒரு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அவங்க வழியா இருந்துதான் தமிழும் அவங்க நல்லா படிப்பாங்க. நிறைய பேச்சு போட்டி அது மாதிரி போறதை பார்த்துதான் பள்ளியில இருந்து எனக்கு அவங்க கிட்ட இருந்துதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வழிகாட்டினா அக்கான்னு தான் சொல்லலாம். அவங்கள்ட்ட இருந்துதான் அந்த கவிதை எழுதக்கூடிய திறன், பேசக்கூடியது, அந்த மாதிரியான விஷயங்கள், மற்ற ஒரு கலைத்திறன் சார்ந்த விஷயங்கள் அக்காட்ட இருந்துதான் வந்துச்சு. அண்ணனுடைய வழிநடத்தல், அப்புறம் அப்பாவும் நல்ல நிறைய விஷயங்கள், அப்பாவுக்கு நாடகம் சார்ந்தான விஷயங்கள் நிறைய பிடிக்கும். அப்பா நிறைய கதைகள் சொல்லுவாரு, பப்புன் வேஷம் போட்டு ஆடுற அந்த விஷயங்கள், நம்ம திருவிழா காலங்கள்ல என்னென்ன கதைகள் பேசுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அப்பா வந்து நிறைய எங்களோட உரையாடுவாங்க. அது மீதான ஆர்வமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால குடும்பத்தின் மீது குடும்பமா நிறைய விஷயங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
0: சிறப்புமா பாடல் கேட்டோம்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, ஈரா படத்துல இருந்து இந்த காணல் ஆகுமோ காரிகையின் கனவு, இது எல்லா ஒரு பெண்களுக்குமே இருக்கு. ஒரு 27 வயசு வரையும் படிச்சுட்டு கல்வி ரீதியா படிச்சு அடுத்த கட்டத்து நகர்வுக்கு போகும்போது என்னவாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது இந்த பாடல் வந்து ரொம்பவே உருக்கமான ஒரு ஒரு உணர்ச்சி நமக்கு தெரியும். காணல் ஆகுமோ காரிகையின் கனவு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்பவே அழகா அந்த பாட்டுல இருக்கும். அதை கேட்கும் போதும் நமக்கு ஒரு விஷயம் வந்து அப்படி அடுத்து என்ன நம்ம நகர்வு, நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஒரு தூண்டக்கூடிய வகையில இந்த பாட்டு இருக்கும் மேம்.
0: சிறப்பு விளக்கமும் ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய அப்பாவை பற்றி சொல்லும் போது அந்த நாடகம் பத்தி நமக்கு நேயர்கிட்ட இப்ப பதிவு பண்ணீங்க.
1: இப்ப நானுமே வந்து ஒரு ஃபோக் டான்சர் தான். கரகம் ஆடுவேன், ஆடுவேன். இது மாதிரி கல்லூரி காலங்கள்ல, பள்ளி காலங்கள்ல நிறைய மேடையில வந்து இந்த மாதிரி நிகழ்த்து கலைகள் வந்து நிகழ்த்தி இருக்கேன்.
0: சிறப்புமா, சிறப்பு. இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்துல நடனம் ஆடினது அப்படின்னு சொன்னா நீங்க எங்க எங்க சொல்வீங்க?
1: என்னுடைய அமெரிக்கன் கல்லூரியில வந்து நேக் கமிட்டின்னு வருவாங்க மேம். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு தர மதிப்பீடு தருவாங்க, கல்லூரியுடைய தர மதிப்பீடு. அப்பதான் முதல்ல வந்து இந்த கரகத்தை அரங்கேற்றும் போது ஒரு பெரிய வரவேற்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில வந்து இதே அரங்கேற்றம் வந்து சென்னையில ஒரு விஷயமா நாங்கள் அலுமினியம் மீட்டப்ப பண்ணணும். ஒரு கடற்கரை ஓரத்துல அது பண்ணும் போது அது இன்னும் வந்து சுவாரஸ்யமா எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும் போது நிறைய ஒரு பாராட்டுகள் வரவேற்ப பெற்றது. அதனால அதை என்னால மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம்.
0: இந்த மறக்க முடியாத சந்தோஷத்துல ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
1: அந்த முள்ளும் மலரும் படத்துல இருந்து செந்தாழம் பூவில் வந்தாள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில சொல்லுங்கம்மா, உங்களுடைய குடும்ப அறிமுகம் ரொம்ப சிறப்பா. ஆக மொத்தத்துல ஒரு கலைஞர் குடும்பத்துல இருந்து இயல்பிலேயும் அதாவது ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தமிழ்துறை ஆய்வு மாணவரா இருக்கீங்க, நீங்க எந்த பாடப்பகுதியில நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப நம்மளுடைய சூழல் சுற்றுச்சூழல்ன்றது ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோமோ, அந்த வகையில ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு ஆய்வாக என்னுடைய ஆய்வு வந்து அமைஞ்சிருக்கு மேம்.
0: இந்த இடத்துல ஒரு பாடல் கேட்டுருவோமே.
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா கலை சார்ந்து சொல்லும் போது எல்லாத்துக்குமே சங்கமம் படத்துல இருந்து மலை துளி மண்ணில் சங்கமம் அந்த பாட்டு யாருக்குமே எல்லா கலைஞனுக்குமே பிடிக்கும். கண்டிப்பா கலைஞன்றவங்க வந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்படக்கும், நிறைய ஒரு ஆடம்பரமா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஏழ்மை நிலையில இருக்க கலைஞனும் இந்த பாட்டுக்கு கண்டிப்பா அவன் வந்து உயிரோட்டமா ஒரு ஆடக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் மேம், எல்லா நிகழ்வுகளையும். அந்த வகையில இந்த சங்கமம் படத்துல மலை துளி மண்ணில் சங்கமம் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்பவே

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேயர்வரும் நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம ஒத்தக்கடையை சேர்ந்த காயத்ரி அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆய்வுகளை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது இப்ப நீங்க திருமணம் ஆனவங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கீங்க. நம்ம குடும்பம் சார்ந்த இடையூறுகள் அந்த மாதிரி எதுவும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதை எப்படி நீங்க கலைந்து அதுல இருந்து வெளியே வரீங்க சொல்லுங்களேன்.
1: குடும்பம் சார்ந்த இடையூறுகள்னா இப்ப நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து இணையரும் நம்மளுடைய இணையரும் ஒரு கல்வி சார்ந்து அதே துறை சார்ந்து இயங்கும் போது ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு சப்போர்ட் தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களும் நம்ம துறை சார்ந்து வரக்கூடிய இன்னல்களா இருக்கட்டும், எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரியும். இப்ப அவங்களும் என்னுடைய ஒரே துறை சார்ந்து இருக்கனால அவங்களுக்கு என்ன மாதிரியான அவங்க விஷயம் கல்லூரியில ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களும் தெரியும். இப்ப நாங்க ரெண்டு பேருமே வந்து இப்படி இருக்கனால எங்களை சுத்தி இருக்கவங்களும் எங்க ரெண்டு பேர்த்தையுமே புரிஞ்சுட்டு அம்மா வீட்டு ஃபேமிலியா இருந்தாலும் சரி மாமியார் வீட்டு ஃபேமிலியா இருந்தாலும் சரி சொன்னா வந்து ஒரு புரிஞ்சக்கூடிய ஒரு குடும்ப சூழல் அமைப்பு வந்து இருக்கனால அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா தான் மேம் இருக்கு.
0: ரொம்பவே ஒரு வரப்பிரசாதமான ஒரு குடும்பம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
1: ஆமா மேம், கண்டிப்பா மேம்.
0: சரி.

0: சந்தோஷத்துல ஒரு பாடல் கேட்போம் சொல்லுங்க.
1: இது குஷி படத்துல இருந்து மேகம் கருப்பா எல்லாரும் வந்து ஒரு இளமை பருவத்துல ரசிக்கக்கூடிய ஒரு பாடல்னா இது சொல்லலாம் மேம். எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ், கல்யாணத்துக்கு பின்னாடி வர கமிட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே ஒரு இல்லாம தன்னுடைய அம்மா அப்பாவுடைய பார்வையில வளர்ந்த ஒரு குழந்தை, அழகான ஒரு ஒரு வாழ்க்கை சூழல்ல இருக்கும் போது அந்த பாடல் கேட்ட ஒரு திருப்தி வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பெரிய வந்து மதுரையில வந்து மழை வர மாதிரி லைட்டா ஒரு மேகம் கருத்தாலே இந்த பாட்டை போட்டு ஒரு கேட்டு மனசை வந்து சந்தோஷப்படுத்திக்கிற சூழல் வந்து எனக்கு இன்னமும் இருக்குங்க.
0: ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதே சந்தோஷத்துல பாடல் கேட்டுருவோம் வாங்க.

0: வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்வே ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மகாகட்சில. இப்ப உங்களுக்கு வானொலியை பத்தி சொல்லுங்களேன், உங்களுடைய அனுபவம்.
1: எனக்கு வானொலி தான் உண்மையிலே ரொம்பவே பிடிக்கும் மேம். நான் வந்து ரொம்பவே வீட்டில் வந்து இந்த கொரோனா டைம்ல எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து வானொலியில் பேசுகிற மாதிரியே வந்து பேசுறது அந்த ஒரு கலை வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லலாம் மேம். என்னுடைய இதாச்சுலேயும் வந்து இந்த மாதிரி வானொலியில் வந்து பேசுகிற மாதிரியும் நான் பேசி பார்க்கறது, இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி வந்து நானும் பேசி பார்க்கறது, யாருமே இல்லாதமே தனியாக வந்து ஒரு அறையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசி பார்க்குற ஒரு பழக்கம் வந்து எனக்கு இருக்குது மேம். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக வந்து உங்களே மாதிரியே வந்து பேசி பார்க்கறது அது ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ். நம்மளுடைய தனித்துவமான வாய்ஸ்னா அது வானொலியில பேசுறவங்க எல்லாத்துக்குமே இருக்கு மேம். நம்மளுடைய சாதாரணமா பேசுறதுக்கும் வானொலியில பேசுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய வாய்ஸ்ல வந்து ஒரு வானொலி தன்மை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க மேம்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வருங்கால பேராசிரியராக போறீங்கல்ல, அதனாலதான் உங்ககிட்ட அந்த இயல்பு இருக்கு அப்படின்னு நானுமே நினைச்சிருந்தேன். இப்பதான் உங்ககிட்ட இருந்த அந்த சீக்ரெட்டை எல்லாரும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சந்தோஷத்துல ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா மேம். சைவம் படத்துல வந்து இந்த அழகை அழகை எதுவும் அழகு, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இது வந்து பிடிக்கும் பிடிக்காது, சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லாம இந்த பாடல் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ரசிக்கக்கூடிய, இந்த இயற்கையில வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து எல்லாமே ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை தான் அப்படின்ற வகையில வந்து அழகை அழகை எதுவும் அழகு, அன்பின் வெளியில் எல்லாமே அழகுதான் அப்படின்ற ஒரு பாடலை வந்து இந்த சைவம் படத்துல இருக்கும் மேம். எல்லாத்தையும் ரசிக்கிறதாப்பா இந்த உலகத்துல அப்படின்றத விஷயத்த வந்து பதிவு பண்ணக்கூடிய பாடலாக அந்த பாடல் இருக்கும் மேம். அதனால நானுமே வந்து எல்லாத்தையுமே ஒரு ரசிக்கக்கூடிய மனப்பான்மையை எனக்கு எப்பயுமே நான் உருவாக்கிக்கிறேன் மேம்.
0: நீங்க ரசிச்ச அந்த அழகான பாடல் இப்போ நம்ம எல்லா நேயர்களுக்காகவும்

0: ரொம்ப ரொம்ப அழகான நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக இன்றைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. ஒத்தக்கடையை சேர்ந்த காயத்ரி அவங்க கிட்டதான் நாம பேசிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு நாம வந்திருக்கோம். உங்களுடைய குடும்பத்துல இருந்து, உங்களுடைய பணிபுரியக்கூடிய துறையில இருந்து, சரி நம்ம நீங்க ஒரு கலைஞர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நேயர்கள்ட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட திறமை அப்படின்னு. இப்போ இறுதியா நம்ம நேயர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய வகையில எல்லாமே நடக்கும் நிகழ்காலத்துல, அது எல்லாமே ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வாழ்க்கையில எப்பயுமே வந்து நடந்துக்கணும். சூழல் வந்து எப்பயுமே இருக்காது, மாறக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கை. எல்லா விஷயங்கள்லயுமே வந்து நம்மளுடைய கண்டிப்பா வானொலி பாக்குறவங்க ஒரு மன நிம்மதி மன அமைதியை தேடி ஒரு கேட்கக்கூடிய நேயர்கள் நிறைய இருப்பாங்க. எல்லாத்தையுமே நகர்ந்து போகிறதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப அழகா வந்து பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நீங்க ஒரு டைட் ஷெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசினதுல, இந்த நிறைவான தருணத்துல, ஒரு மகிழ்வான தருணத்துல ஒரு பாடல் சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு.
1: கண்டிப்பா மேம், நம்மளுடைய இறந்த காலத்துக்கு யாருனாலையும் போக முடியாது. நம்ம அந்த பாஸ்ட் லைஃப் வந்து திரும்பியும் வந்து நம்ம நிகழ்காலத்துல பாக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. பொக்கிசமாக நெஞ்சில் போய் இந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. கண்டிப்பா எல்லா நேயர்களுக்குமே ஒரு பிடிச்சக்கூடிய பாடல். திரும்பியும் வந்து அந்த லைஃப்ல வந்து நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்றத கண் முன்னாடி ஒரு கொண்டு வரக்கூடிய பாடல் வந்து ஆட்டோகிராஃப்ல இருந்து வரப்போ இந்த பாடல் தான் மேம். அது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச பாடல், எனக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
0: ரொம்ப அழகான பேச்சு, அழகான பாடல்கள் தந்திருக்காங்க. இன்றைக்கு ஒத்தக்கடையை சேர்ந்த காயத்ரி அவர்கள், நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களுமா?
1: நன்றி மேம்.

0: 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில்

சவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: நேரம் 11:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு காலை பொழுதே ரொம்ப சூப்பராக விடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு என்ன தலைப்பு கண்ணாடி மாளிகை அப்படின்னா, உங்களுடைய லைஃப் சாங் என்ன, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடலோடு கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா அது எந்த பாடல் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்மளுடைய கண்ணாடி மாளிகை விளம்பர காத்துட்ருக்கு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், காதல், ஏமாற்றம், அப்புறம் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படின்னு எல்லாமே கலந்து தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு பின்னாடியும் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கில் அப்படியே பாடல்கள் கண்டிப்பா ஒழிச்சுட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு ஏதாவது பாடல் ஓடிக்கிட்டு
3: ஜி பிரகாஷ் குமார் அப்படின்னு யாரு போடலனாலும் நம்மளுக்கேனு ஒரு ஓன் மியூசிக் பின்னாடி கேட்டுட்டேதான்
2: டியூன் போட்டு நீங்க
3: அப்படின்னு
2: டியூன் போட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒவ்வொரு நேயருக்குமே வந்துட்டு சிச்சுவேஷன் சாங்கில் உங்களுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பாட்டு. அப்படி நம்ம பாடல்கள் சொன்னோம்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பாடலுமே நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணணும்னா உங்கள் லைஃபோட சாங் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை. 04-52 மதுரையின் முன்னிணைப்பு,
3: 25-30-170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 25-30-171 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும் வரலாம். உங்களுடைய லைஃப் சாங் என்ன அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
2: சரி, இப்ப நம்ம கூட வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பேசுங்க, இணைப்பில் வந்தாச்சு. உங்களுடைய லைஃப் சாங் என்ன அப்படிங்கிறத நீங்க பகிர்ந்துக்கலாம்.
2: சரி, நேயர்கள் யாரும் வரல அப்படின்னு நினைக்கிறேன்.
3: இப்போ ரோசி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு பாடல் அப்படின்னா நீங்க எந்த பாடல் சொல்லுவீங்க?
2: அதாவது நானே சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு.
3: அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் நாங்கள் போட்டுக்குவோம் அப்படின்றீங்க. சந்தோஷமா இருக்கேல, நட்சத்திர ஜன்னலில் அப்படின்னு.
2: கண்டிப்பா இந்த பாடல் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஆப்டான பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹீரோ பேரும் எங்களோட ஹீரோ பேரும் ஒன்று அப்படின்றனால ரொம்ப ஆப்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது முதல்ல அவர் நேயர்
3: வணக்கம்.
4: வணக்கம்,
2: சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணா எந்த பாடலோட?
4: எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கு, ரெண்டையுமே சொல்லிடுறேன். அச்சம் என்பது மடமையடா மடமையாடா, அஞ்சாம் மைல் தமிழ் உடமையாடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அது அப்புறம் நீலமலை சீரன் படத்துல இருந்து லட்சி அமி லட்சி நீலமலை பாட்டு இருக்கீங்களா? இந்த ரெண்டு பாட்டு தான்.

0: பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப தூக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். பாடல் அருமை,
1: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. நேரம் 11:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கண்ணாடி மாளிகை.
0: கண்ணாடி மாளிகையில் உங்கள் லைஃப் சாங் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். நிச்சயமாக எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் சாங் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்ததாக வரக்கூடிய நேர், வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லலாம்.
2: காற்று அலைகளில் தமிழ்ந்து வரும் இசை கீட்டுகளாய் மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரிகள் இரு சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். பா,
1: காலை வணக்கம். சொல்லுங்க, உங்க லைஃப் சாங் என்ன?
2: மதுரை ஜவஹர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். மதுரை ஜவஹர் பத்திலிருந்து உங்கள் அன்பு நான் சொன்னீங்கப்பா.
1: சொல்லுங்க.
2: ஆமா, எனக்கு லைஃப் சாங்னா சிறு வயதுல இருந்து ஒரு பாடல், சூரியகாந்தி திரைப்படத்துல சிஎம் செய்யா முத்துராமலையா குரல் கொடுத்துருப்பாங்க. மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மாதம் மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அவை அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அப்புறம் அவர் அருமையான ஒரு பாடல், அது அப்படியே தத்துவ பாடல் பொறுக்கி எடுத்து போட்டு ஒரு கண்ணதாசன் வரிகள் கொடுத்து கொடுத்துருப்பாரு, புரட்டி எடுத்து போட்ட பாடல். வாழ்க்கையில எனக்கு அந்த பாடல் ஒழிக்கும் பொழுதெல்லாம் இப்படி கண்ணீர் மொழிகள் அழுது வந்துருப்பா. சிறுவயதுல முன்முக்கிற பாடல் தான் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான பாடல் பா. ஆமாப்பா, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாருமே அந்த கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் நம்ம அந்த உணர்வோம். அந்த அப்படி ஒரு பாடல் கண்ணதாசன் வரிகளுக்கு அவர் கொடுத்துருப்பாரு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவென்று. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. ஒரு எவர்கிரீன் பாட்டை தான் நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க கண்டிப்பா. 11:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை.
0: கண்ணாடி மாளிகையில் உங்கள் லைஃப் சாங் என்னன்னு தான் எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். இணைப்பில் இணைஞ்சாச்சு, பேசலாம்.
3: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் மற்றும் மதுரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி தொக்கலிங்க.
0: சொல்லுங்கய்யா, உங்கள் லைஃப் சாங் என்ன?
3: எனக்கு அன்பு சகோதரர்கள் படத்துல இருந்து முத்துக்கு முத்தாக என்ற பாடல், அண்ணன் தம்பி நாலு பேரோட பிறந்து வளர்ந்து அக்கா தங்கச்சி நாலு பேரோட வளர்ந்தது.
0: அதனால அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா? உங்க லைஃபுக்கு ஆப்டா இருக்கும்ன்றீங்க. எனவில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், அனுப்பி காலி பாண்டியர் பேசுறீங்க.
1: உங்க லைஃப் சாங் என்ன?
4: எங்க அனுப்பனடியில சில விஷயங்கள் சமூக சம்பந்தமா நான் என்னோட சொந்த செலவுல எதையுமே எதிர்பார்க்காம செய்தேன். அதனால எங்க ஊர் மக்களே எனக்கு தேர்வு செய்த பள்ளி பொன்மன செல்வன்ல பொட்டு வச்ச தங்க கூடம், அதான் என் லைஃப் சாங்.
0: அடுத்தவங்க உங்களுக்காக சொன்ன லைஃப் சாங். சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், கண்ணாடி மாளிகையில உங்க லைஃப் சாங் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம்.
5: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏல வந்துட்டுமா. காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: எனக்கு லைஃப் சாங் பாத்தீங்கன்னா அந்த ஆரியலூர், எனக்கு வயசு 64, அந்த கதை எங்கிட்ட அதே மாதிரி அது 64 தான் பேசுறேன்.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. அதாவது 6-60 வரை அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையவே சொல்ற மாதிரி கதை. தம்பி தங்கை எல்லாம் வளர்ப்பாங்க, அவங்க எப்படி நடந்துப்பாங்க, ஏமாற்றங்கள் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய குடும்பம் வறுமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு லைஃப் ஹிஸ்டரியே சொல்லியிருக்கோம் அந்த படம். அருமைங்க, அருமை. நன்றி
1: நன்றி. 11:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.

0: நேரம் 11:13 ஒரு அருமையான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. கண்ணாடி மாடிகையில உங்கள் லைஃப் சாங் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்.
1: தொடர்ந்து நம்மோடு பேச காத்திருக்கும் நேரை சந்திப்பதற்கு முன் 0452 என்ற முதலின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும் 25 30 171 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும் வரலாம்.
0: கண்ணாடி மாளிகை அடுத்த நேயர் யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
2: மதுரை பண்பலை 103.3 நேயர்களுக்கும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் சகோதரிகளே.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்க லைஃப் சாங் என்ன?
2: என்னுடைய லைஃப், என்னுடைய நேம் சொல்லிக்கிறட்டா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இருந்து என் வாழ்க்கை பாடலை பாட வந்துள்ளேன் அம்மா.
0: சொல்லுங்க.
2: எனக்கு பிடித்த பாடல்மா, ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் இருந்து TMS ஐயா பாடிய ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. அந்த பாட்டுல இருந்துமா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்ங்கிற வார்த்தை என் நெஞ்ச தொட்ட வாழ்க்கை பாடல்மா. வாய்ப்புக்கு நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அனைவருக்குமே ஒரு பொருத்தமான வரிகள் தத்துவ பாடல் சொல்லியிருக்கீங்க. நேரம் 11:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நீ இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். எல்லாருமே இணைப்பில் வராங்க, ஆனால் என்னமோ தெரில, அவங்க வாழ்க்கை பாடலை நினைச்சே மௌனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

0: நேரம் 11:17 மூன்று நொடிகள் ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு
1: உங்கள் லைஃப் சாங் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர்வர்க வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம். உங்க வாழ்க்கையை எந்த பாடலோட கம்பேர் பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கம்மா.
1: சொல்லுங்க.
2: என்னுடைய வாழ்க்கை பாடல் அப்படிங்கறது அண்ணாமலை படத்துல இருந்து அந்த வெற்றி நிச்சயம்.
0: இதுவே இத சத்தியம்.
2: அந்த காலத்துனியாவே வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட 15 வருஷமா. அது என்னுடைய மொபைலினுடைய ரிங்டோனே அதுதானுங்க.
1: பரவாயில்ல, இன்ன வரைக்கும் மாற்றாம வைத்திருக்கக்கூடிய ஒரு
2: பாடல். எல்லாரும் வச்சிருப்பாங்க அந்த ரிங்டோன் வந்து பாத்தீங்கன்னா. அது நம்மள நாமளே ஒரு தூண்டக்கூடிய பாடலா இருக்கு.
0: மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சோர்வா இருந்தா கூட வெற்றி நமக்கு நிச்சயம்.
2: அந்த பாட்டு கேட்கல அப்படியே நரம்பு நல்லா துடிக்கிற மாதிரி இருக்கும்.
0: யாரையாவது புடிச்சு அடிக்கிற மாதிரி இருக்குமா?
2: ஆமாங்கம்மா, அந்த பாடல் நல்லா இருக்கு. அது வந்ததை பிடிச்சி அந்த பாடல் தான் வச்சிருக்கிறோம்.
1: நன்றி. நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேரம் 11:18.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து? ஏன் இவ்வளவு சோகம்?
0: சொல்லுங்க,
1: உங்க வாழ்க்கைய ஒரு பாடலோட கம்பேர் பண்ணுவீங்கன்னா அது எந்த பாடல்?
3: இதுலமா
0: சுமை தாங்கி
3: எவ்வளவு சோகம் வந்தாலும் நம்ம அதுல இருந்து நிமிந்து இருக்கணும். சோகத்தை கண்டு நம்ம தோந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து கமல்ஹாசனோட கவிதை.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, இரண்டு வரி அதுல சொல்லுவீங்களா?
3: அது
0: ரொம்ப கஷ்டம். சரிங்கம்மா, என்ன பேர் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
4: மேடம்
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: காரைக்குடி கலைஞர் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
4: என்னோட லைஃப்ல சம்பந்தப்பட்ட பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, நண்டு படத்துல இருந்து அள்ளித்தந்த பூமி அண்ணன் அல்லவா அந்த பாடலு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மதுரை வீதி தெருக்கல்ல வந்து நான் நடந்து வரும்போது, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான், அந்த மறுபடியும் மீனாட்சி அம்மன் கோயிலு, அந்த மாடம் மாளிகைகள், அந்த கோபுரங்கள், இதெல்லாம் பார்க்கல ரொம்ப அந்த பாட்டு மனசுக்குள்ள வந்து மோதி போயிட்டே இருக்கும். இந்த காலம் எவ்வளவு பேரை அழிச்சு கொண்டு போயிருது. இந்த வீட்டுல நான் சின்ன வயசுல பார்த்தப்ப, அந்த பெரிய பெரிய வீடுகள்ல வாழ்ந்த மனிதர்கள்லாம் இன்னைக்கு என்ன ஆனாங்க? இந்த காலம் வந்து அது கொண்டு போயிருது, எல்லாத்துக்குமே அழிச்சு கொண்டு போயிருது. அது அது வந்து இந்த பாடல் உணர்த்தும் மேடம்.
1: நன்றி நன்றி.
0: வாழ்க்கைங்கிறது வட்டம், மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல போவான் அப்படின்ற டயலாக் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என் பெரிய வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, எங்க போனாங்க, எங்க போனாங்க, ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க அம்மா. அடுத்ததாக நம்மோட பேச காத்திருக்க நேயர்
1: வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: என்னாச்சு பேர் சொல்றதுக்கு இவ்வளவு ஒரு தாமதம்? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய பாடல்.
5: அபுதாகிர். எங்க வாழ்க்கைய மாதிரி பாடல வந்து என்ன படம் தெரியலமா, அந்த சத்யராஜ் படத்துல வந்து இந்த ஒரு குழந்தைய பாடுவார்ல, தாய் தாயில் இல்லாம குழந்தை வாடுக்குலி பாட்டு,
0: பூவிலி வாசல்ல திரைப்படத்துல இருந்து வருமே அந்த பாட்டு சொல்றீங்களா?
5: ஆமா, இந்த ஊமை ஊமை குழந்தைய வச்சு பாடுவாங்க.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி செயல்பட்டு வருது, இன்னும் 9 நிமிடங்கள் தான் இருக்கு நிகழ்ச்சிக்கு.
0: சரி, நன்றி அருமையா சொன்னீங்க. அந்த பூவிலி வாசல்ல வரக்கூடிய பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு

0: இந்த வரிகள் எனக்கு வரல, முதல் படம் பேர் தெரியல, நிறைய பேர் வரிகளும் வரல அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, அடுத்த நேயரை நம்ம சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம், ராஜேஷ்.
1: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய பாடல், உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணணும்னா எந்த பாடலோட கம்பேர் பண்ணுவீங்க?
2: நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் பாட்டு வந்து, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இது வந்து MSP கம்போஸ் பண்ணிருப்பாங்க, கண்ணதாசன் லிரிக்ஸ் எழுதிருப்பாங்க, சீனிவாஸ் பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகான வரிகள் பூரா, அது என்னுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா அது ஒத்து போகுது.
0: அருமை. அதாவது என்ன, நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற படத்துல இருந்து சொல்லிருக்கீங்க. நன்றி.

0: நேரம் 11:23 கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் சாங் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
0: இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்ததாக நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா தொடர்ந்து நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க.
1: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: எத்தனை காலம் பொறுத்திருக்க வேண்டும் சொல்ல வேண்டுமே அம்மா.
2: ரொம்ப காலம் ரொம்ப கஷ்டம் சூழ்நிலையிலையும் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து
0: இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருப்போம், நல்லதே நடக்கும். நன்றி வா இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்கயா? கணேசன் ஐயா,
1: சொல்லுங்க, உங்களுடைய லைஃப் சாங் என்ன?
3: இந்த கண்ணதாசன் வரிகள், அது வந்து ஜானகி அம்மா பாடிட்டாங்க, படம் பேரு என்னன்னு தெரியல.
1: சரி, பாடல் சொல்லுங்க.
3: பெண்ணோட உரிமைக்காக பாடுற பாட்டு. காட்டுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் தூங்கும் தூள். அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அவள் ஒரு தொடர் கதைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல இருந்து வரக்கூடிய பாடல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, அழகாக பாடி காமிச்சிட்டிங்க. உங்களுடைய லைஃப் சாங் என்ன அப்படின்னு.
1: 11:25 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மதுரை ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. உங்களுடைய லைஃப் சாங் என்ன அப்படின்றத கேட்டுட்ருக்கோம்.

0: 11:26 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கண்ணாடி மாளிகை. உங்கள் லைஃப் சாங் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். சரி, நீங்கள் நல்ல வைப்லேயே இருக்கீங்க, சொல்லுங்கள் உங்கள் லைஃப் சாங் என்ன?
1: திருவி வாழை தூக்கி அப்படியே

0: பக்கத்துல இருந்து ஏ பக்கம் எரிஞ்ச மாதிரி
1: சரி,
0: இருக்கு.
1: நேயர் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு கடைசியா நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: என்ன ஆச்சு?
0: அப்பையில இருந்து இந்த சத்தம் வந்துட்டே இருக்கு,
1: சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்ச சாங்க வடிவு படையாப்பு படத்துல, சாலையிலே புளிய மரம் ஜமீன்தாரு வச்ச மரம்,
0: பயங்கரமா இருக்கே. வாழ்க்கை பாட்டு அப்படின்னா இந்த படம் தானா? யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அது சொல்லவே இல்லையே.
2: இது எனக்குமா

0: லைஃப் சாங் என்ன அப்படின்றத சொல்லவுமே எல்லாருமே அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்தாங்க. ஆனால் எல்லாத்துட்டையும் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த காலத்து பாடல்கள் இன்னும் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஆணி வேறாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் தான் சொல்லும். எல்லாருமே அந்த தத்துவ பாடல்கள் பழைய பாடல்களுக்கு ஈடாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம் இல்லையா?
1: ஆமாம், எல்லாருமே தத்துவ பாடல்களாக தான் மேற்கோள் காமிச்சிருக்காங்க என்னோட லைஃப் சாங் அப்படின்னு சொல்லி.
0: சரி, அடுத்ததான் நம்ம மற்றொரு நிகழ்ச்சி வர காத்துட்டுருக்கு. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது ரோசி மற்றும்
1: லாவண்யா.

0: Production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 11:47, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திரை இசை.

வழியில் மற்றவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை

அதை நின்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, புத்தரிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலமுனுக்கு.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நேரம் 12:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் சிநேகிதியே தோழிகள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. உங்களுக்கு தெரிந்த குட்டி குட்டி கவிதைகள், நீங்கள் எழுதின கவிதைகளாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் படித்ததில் பிடித்த கவிதைகள் வரிகளாகவும் இருக்கலாம், படித்த விஷயங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணில் அறிமுக தோழிகள் மட்டும் அழைக்கலாம். 25

0: 170 171 என்ற எண்ணில் அனைத்து தோழிகளும் வரலாம். இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தோழி யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம். சொல்வது யாரு, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: உள்ளம் கேட்குமே பத்துல இருந்து என்னை பந்தாட திறந்தவளே.
0: சரி,
1: கவிதை சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க ரெடியா இருக்கும் எல்லாரும்.
1: அன்புள்ள பண்பலையே, ஆசை பண்பலையே, இன்பங்களை அள்ளித்தரும் பண்பலையே, ஈகையை போற்றும் பண்பலையே, உள்ளத்தை அள்ளித்தரும் பண்பலையே, ஊக்கத்தை தரும் பண்பலையே, என்றென்றும் பண்பலையே, ஏக்கத்தை போக்கும் பண்பலையே, ஐயத்தை உடைக்கும் பண்பலையே, ஒற்றுமையை கற்றுத்தரும் பண்பலையே, ஓவியத்தை போன்ற அழகான பண்பலையே, ஔடதத்தை மறக்க வைக்கும் பண்பலையே, நீ வாழ்க, நீ புகழ் வாழ்க,
0: வாழ்க வாழ்க அப்படின்னு பண்பலைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். சொல்லுங்கவா, அருமையா கவிதையை சொல்லிட்டீங்க. என்னம்மா?
1: நன்றி மேடம்.
0: வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

0: நேரம் 12:36. தோழிகளின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நீங்களும் பங்கு கொள்ளணும் நினைச்சீங்கன்னா 04-5-2 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய தோழிகளும், 25-30-171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான தோழிகளும் அழைக்கலாம். இப்போது நம்மோடு பேச காத்திருக்கும் தோழி யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆனந்தி பேசி.
0: சொல்லுங்க ஆனந்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க?
0: சூப்பரா இருக்கும் பண்பலையில எல்லாரும். கேக்கலாமா பாடல்? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு நிமிஷம், என் மக பேசுறாளா?
0: உங்க மக பேசுறாங்களா? கொடுங்க பேசலாம். ஹலோ, யார் பேசுறது?
1: ஹலோ மேம்.
0: சொல்லுங்கம்மா. பயப்படுறாங்களா? சரி விட்டுருங்க. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்காகவே இருக்கு, அதை கேட்டு பேச வைங்க, கட்டாயம் அவங்க பேசுவாங்க. ஏன்னா பெரியவங்க நிகழ்ச்சினவும் அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, 8:05 பட்டாம்பூச்சிகள் வரும், அதில் பேச வைங்க, குழந்தை கட்டாயம் கேட்டுட்டு பேசுவாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? கருத்த மச்சான் பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கணும்.

0: 32 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. தோழிகளின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே. எப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தோழி யார்னு கேட்டுலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ.
0: இணைப்பில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? நான் பேசுறது சொல்லுங்கம்மா. என்ன பாடல் கொடுக்கலாம்? பொம்பளையில் அனைவரும் நலம் சொல்லுங்க.
1: வானம்பாடி படத்துல கங்கை கரை தோட்டம், தண்ணி செங்கல் கூட்டம், சிலப்பதிகாரத்துல வளர்த்துரை கண்ணகி வளர்த்துரைத்த காலையில மதுரை காண்டத்துல சேராமண்ணா செப்புவல் உடையே எல்லரும் திறத்தின் இமயவர் வியப்ப உள்ளரு புன்கன் தீட்டோன் நன்றியும் ஆயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனி என்று சுடர் காண்டன் அரும்பரல் புதல்வனை யாழியின் மடித்தோம் பெரும் பெயர் புகாரன் பதியே அவ்வூர் ஏசாத்திரத்தின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் விழுந்தி ஊழல் வினை சுரப்ப சூழ்நான் மன்னா பின்னகர் புகழ்ந்து மின்கா சிலம்பு பகர்வல் வேண்டி உன்பால் கொடைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த சபையில் நடக்கக்கூடிய டயலாக்ல சிலவற்றை சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயரின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: कानूनी सहायता टेलीलॉके ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 12:26, 20 நொடிகள் ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தோழிகளின் பங்களிப்பு. சிநேகிதியே

0: இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தோழி யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பாண்டி தமிழ் செல்வி. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பயங்கரமா எக்கோ அடிக்குது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: ஸ்நேதியை கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் தோழி யார், எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். ரொம்ப மெதுவா வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ரொம்ப மெதுவா வணக்கம் சொல்றது அரிசிப்பாட்டை மல்லிகா.
0: சொல்லுங்க மல்லிகாமா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: புதுமை திட்டம் படத்துல உள்ளம் ரெண்டும் ஒன்று. நான் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது ரேடியோல.
0: ஆனா நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குதே.
1: நல்லா கேக்குதா?
0: சூப்பரா கேக்குது.
1: நன்றிங்க.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: நேரம் 12:49 ஆயிற்றுக்கு. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின்

0: பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி

0: நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில் விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டோரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும் நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:50.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். அவசர உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற நமக்கு எப்போவாது மனசு அமைதியாக தேடும்போது ரீவைண்ட் பண்ணி பார்க்க தோணுமே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 60s. அப்படிப்பட்ட 60களில் வெளிவந்த படங்கள் தான் இன்றைக்கி வசந்த கானங்கள் நம்ம கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். முதல் பாடலாக 1952 கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்துக்காக தான் பாடல்கள் கேட்க காத்திருக்கிறோம். ஆர். சுதர்சனம் இசையமைப்பில் பாடல், இசைக்கிறது காற்றலைகள்.

நேரம் ஒருமணி 4 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். 60களில் வெளிவந்த பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருப்பது டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இசைக்கிறது புதிய பறவை திரைப்படத்திற்காக.

ஒன்று ராமேஸ்வர பண்பலை, நூறு புள்ளி பண்பதில். நினைவுகள் எப்போதுமே அழகானவை. அதுவும் அறுபதுகளின் பாடல்களோடு கலந்த நினைவுகள் இன்னும் ஸ்பெஷல் தான். அந்த பசுமையான நினைவுகளை மீண்டும் தட்டி எழுப்புகிறது வசன கணங்கள் நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக பாத காணிக்கை திரைப்படுத்திருக்காங்க.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் 1:12 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. காற்றோடு கலந்த கானங்கள் காதுகளில் தேனாய் பாயும் நேரமாக நெஞ்சமெல்லாம் இனிமையாய் பொழிய வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கும். வசந்த கானங்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலங்கள் மாறலாம், ஆனால் இந்த கானங்கள் என்றுமே மாறாது. தலைமுறைகள் கடந்தும் நம்மை ரசிக்க வைக்கிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக பி. சுசிலா குரலில்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நேரம் 1:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனை கானங்கள். இசைக்கு மொழி ஏது, எல்லை ஏது, அதுவும் 60களின் இசைக்கு ஈடு இணை ஏது. வசனகானங்கள் நிகழ்ச்சியில நம் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக.

நேரம் 1:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேக்கே கேக்க சலிக்காத தவிட்டாத தேன் துளிகளாக இசைத்து கொண்டிருக்கிறது. 60களின் பாடல்களாக எவர்கிரீன் ராகங்களின் சங்கமாக வசனங்கானங்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் அன்பே வா திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 1:31. வார்த்தைகள் சொல்லாத கதைகளை கூட சில நேரங்களில் பாடல்களின் மெட்டுகள் சொல்லிவிடும். அப்படி இதயத்தோடு பேசும் பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம் வசனகானங்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் KJ சுதாஸ் மற்றும் S. ஜானகி குரல் கொடுக்க டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக.

நேரம் 1:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசன கானங்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் தெய்வ மகன் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் குரல் பாடல் இசைக்கிறது.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வார

வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் வந்து

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: காலங்கள் ஓடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் இந்த 60களின் கானங்கள் தரும் வசந்தம் நம் மனசை விட்டு என்னைக்குமே மாறாது. நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டிஜிட்டல் உலகத்தோட அவசர இறைச்சல்களுக்கு நடுவில் அப்பப்போ உங்கள் மனசுக்கு அமைதி தேடும் போதெல்லாம் இந்த வசந்தகானங்கள் நிகழ்ச்சியை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக மனசுக்கு இனிமை தந்திருக்கும், கேட்டு பாடல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது ரோசி. இன்னும் சில நொடிகளை மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சிமாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள் நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமாக தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற

0: முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: சின்னம்னூர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்தை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஆகிட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27 கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும்

0: கொண்டதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55.
3: இனி கேட்கலாம் மெல்லிசை.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். கவிதைகளோடு இனிய கானங்களும் இசைக்க காத்திருக்கிறது. முதலாவதாக நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நேர்களே.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: நேரம் பிற்பகல் 2:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதை அரங்கம். என் எழுத்துக்களுக்கு கவிதை என்ற பெயர் கொடுத்தாய். வார்த்தை நானென்றால் அதன் அர்த்தம் நீயானாய். சுவாசம் நானென்றால் உள்ளிருந்து உயிர் கொடுத்த காற்று நீயானாய். நாம் இருவரல்ல, ஒருவர், ஒன்றாய் கலந்த ஓருயிர், அதற்கு பெயர்தான் காதல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் பிற்பகல் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதை அரங்கம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், நாம் கனவு கண்ட காட்சிகளும் கூட மாறிப்போகலாம். மனங்கள் கொண்டுள்ள அன்பு என்றென்றும் மாறாததானே.

நேரம் பிற்பகல் 2:36 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம். பேசிக்கொள்ளும் வார்த்தைகளை விட பேசாமல் விட்டுவிடும் மௌனங்களுக்குத்தான் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன இந்த காதலை போல.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதை அரங்கம். பிரபஞ்சத்தின் அத்தனை அழகையும் ஒரே வரியில் எழுதிவிடலாம், அவள் சிந்திச்சிதறும் அந்த புன்னகையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கிறது கவிதை அரங்கம். எனக்குள் ஆர்ப்பரிக்கின்றது காதல் பெருங்கடல் ஒன்று. வேண்டுமானால் உன் உள்ளங்கையால் செவிகளை மூடி கேள், அதன் ஓசையை உணர்வாய்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
4: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
5: அழகா ஒரு பொண்ணை பார்த்த
4: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது கவிதை அரங்கம். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40°C மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2°C கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7°C. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4°C உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1°C முதல் 4°C வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19 தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36°C ஆகவும் குறைந்த அளவு 27°C ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21°C ஆகவும் குறைந்த அளவு 13°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29°C, குறைந்த அளவு வெப்பநிலை 21.2°C. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17 தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர்

0: வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 3:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்கவிருப்பது பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா குரல்களில் பாடலை செய்கிறது.

11:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வர பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உன்னருகே நான் இருந்த திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்கள்ல பாடல் இசைக்கிறது.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் 3:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் காதல் கிருக்கன் திரைப்படத்திற்காக.

கேட்கும் திசை எல்லாமே இனிசை சார்லா இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். 3:20 நிமிடத்துல நம்ம அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்துக்காக கேட்க காத்திருக்கோம். ஹரிணி மற்றும் அருண்மொழி குரல்கள்ல பாடல் இசைக்கிறது.

நேரம் 3:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் காற்றலைகளில் இசைக்கு காத்திருப்பது வாய்மையை வெல்லும் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகள்.

11:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். மது பாலகிருஷ்ணா குரல்கள் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்கு.

நேரம் 3:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லவர பாட்டை கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் இருவர் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பி ஜெயஸ்ரீ குரல்கள் பாடலை செய்கிறது காற்றலைகளில்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நேரம் 3:43 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 MHz. மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரல்களில் சந்தித்த வேலை திரைப்படத்துக்காக பாடல் இசைக்கிறது.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நேரம் 3:49 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் அருண்மொழி மற்றும் அஸ் ஜானகி குரல் கொடுக்க தாலாட்டு பாட
5: வாத்திரைப்படுத்திருக்காங்க.

நேரம் 3:59, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மெல்ல வரும் பாட்டு, கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்க மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் அந்த விடைபெறுவது ரோசி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜெயலலிதா, இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணை

அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டுக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேளா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: நேரம் மாலை 4:03 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. ஓகே, நேரம் மாலை 4:03 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து விளையாட, என்ன விளையாட்டு இன்னைக்கு விளையாட போகிறோம்
7: அப்படின்னா, கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்,
6: எஸ் கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து விளையாட காத்திருப்பது நான் பிரகாஷ்ராஜ்
8: மற்றும் அபிராமி,
6: மேலும் ரோசி ஆகிய மூணு பேருமே சேர்ந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் அழகாக பதில் சொல்ல போகிறீங்க. அதற்கு நேர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள்
8: 25 30 170 அறிமுகமாகக்கூடிய நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்பு எண்.
6: எஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கக்கூடிய அந்த நேயர் யாரு, எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
8: வணக்கம்.
6: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: மூணு பேருக்கு வணக்கம் சொல்றது மாதிரி காதத்துல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
6: வணக்கம் கோ. வணக்கம் கோ. ரெடியா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கு சார்.
6: ஓகே, உங்களுக்கான கேள்வி, அதாவது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டினுடைய பாரத சங்க சொல்றது மாநில மரம் என்ன, மலர் என்ன, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாநில வண்ணத்து பூச்சி எது? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில வண்ணத்து பூச்சி எது?
9: மாநில வண்ணத்து பூச்சியா?
6: அதோட பேர் என்ன?
8: பொதுவாக வண்ணத்து பூச்சிகள் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒன்றே மாதிரி தான் தெரியும், ஆனால் நிறைய கலரில் வித்தியாசம் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன புள்ளிகளில் கூட வித்தியாசம் இருக்குது.
6: ஆமாம், அப்படி அப்படிப்பட்ட மாநில வண்ணத்து பூச்சி பேர் தெரில.
8: பட்டாம்பூச்சிங்கிறது காமன் நேம் தான்.
6: பட்டாம்பூச்சி தான் வண்ணத்து பூச்சி. ஆமாம். ஓகே.

0: வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம். நேரம் மாலை 4:05 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு.
1: ரொம்ப சுலபமான கேள்விகள் தான், ரொம்ப
0: அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்க தான் செய்யும். அப்படி ஒரு கேள்வி தான் இன்றைக்கி மாநில வண்ணத்து பூச்சிகளோட பேர் என்ன, சொல்கிறது யார், எங்கேருந்து வராங்க?
2: இந்திய வலைக்கு விராட்டிப்பு பாண்டியராஜன், அன்பான வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விராட்டிப்பத்துலேருந்து
2: பாண்டியராஜன்.
0: பாண்டியராஜன், ஓகே ஐயா, ரெடியாக இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியாக இருக்கீங்க.
0: ஓகே, உங்களுக்கு அதே கேள்வி தான், தமிழ்நாடு மாநில வண்ணத்து பூச்சியின் பெயர்.
1: நிறைய ஊர்ல இருக்கும்,
0: இருக்கும், அதை வளர்க்கணும்னு கூட சொல்லிட்டே இருப்போம்.
1: ஆமா,
2: சொல்லிக்கிட்டே இருப்போம்.
1: பொதுவாகவே மரம் வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும்.
0: இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அபிராமி கூட ரெடி ஆகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், ரைட்டா? ரோஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன ரோஸி ரெடியா? அப்போ அதுக்கான ஆன்சரை வந்து ரோஸி சொல்லிடுவாங்க ஃபைனலாக. ஓகே, அதுக்கு முன்பாக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்,
0: இனிப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம்.
3: மாநில
0: மரம் சொல்லுங்க, தெரிஞ்சிச்சுனா சொல்லுங்களேன். மாநில மரம்
3: தெரிஞ்சுக்கோங்க,
0: அடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பிரகாஷ் கேட்குறாரு.
0: நாங்கள் சொல்கிறாங்க,
1: சரி சொல்லிடுவோம்.
0: ஓகே, அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வருக வணக்கம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஓகே, நீங்க நிறைய இயற்கை சின்னங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க.
2: ஆமா,
0: அதுல காசிரங்கா அப்படின்னு ஒரு தேசிய பூங்கா இருக்கு.
2: காசிரங்கா, ஓகே.
0: அந்த தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல இருக்கு?
2: குஜராத்.
0: குஜராத்ல பக்கத்துல வந்துட்டீங்க. காசிரங்கா தேசிய பூங்கா எங்க, எந்த மாநிலத்துல இருக்கு?
2: டெல்லிங்க.
0: டெல்லி என்பது தவறு. இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுங்க. அதில் கூட டீ, இப்போ டீக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர்.
2: அசாம்.
0: ரைட்டு, அதான் வந்து
1: அது போன நிகழ்ச்சியில் நான் வந்து சொன்னேன், சரியாக சொல்லிட்டீங்க. போன நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கண்டுபிடின்னு ஒரு கேம் விளையாண்டோம். அப்படி விளையாடும் போது என்னாச்சு அப்படின்னா, சூரிய வம்சம் படம் பேர். அவங்களுக்கு நிறைய ஹிண்ட் கொடுத்தோம், அவங்க ஹஸ்பண்ட் யூபிஎஸ்சி படிக்க வைப்பாரு அப்படிலாம் ஹிண்ட் கொடுத்தோம், கண்டுபிடிக்கல. ஏன்னா இட்லி உப்புமான்னு தான் சொன்னேன், சூரிய வம்சம்ட்டாங்க. அப்போ உணவுப் பொருளை சொன்னா தான் நம்ம மக்களுக்கு டக்குன்னு தெரியுது.
0: ஓகே, எனிவே ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேயர், அந்த நேயர் சொல்லி வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: முத்துக்குமாரா.
0: முத்துக்குமார் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: அவர் பேரு பிரகாஷ் ராஜ், என் பேரும் அபிராமி. சொல்லுங்க
4: பிரகாஷ் ராஜ். அபிராமி அறிவிப்பாளர் ஆஜி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த இந்த மாலை நேரத்தில்
0: வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்ததாக உங்களிடம் கேள்வி கேட்கின்றேன், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில வண்ணத்து பூச்சியின் பெயர்
4: என்ன?
0: பட்டர்ஃப்ளை
4: தான்.
0: மாநில வண்ணத்து பூச்சியினுடைய பெயர்?
4: வண்ணத்து பூச்சி.

0: மாநில பழம் தெரியுமா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாநில பழம்?
1: மாநில பழமா?
0: பழம் பழம் சாப்பிடுற பழம். மாம்பழம் என்பது தவறான பதில். ஓகே,
2: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்து வரக்கூடிய
0: நேயர் நம்முடைய நேயர். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, யாருங்க இது பேசுறீங்க? ஆ சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இது பேசுறீங்க?
3: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலை.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? இதுக்கு ஆன்சர் தெரியுமா?
3: மாநில மரம்
0: கேட்டீங்க. மாநில மரம்
3: சொல்லிட்டாரு
0: பரவாயில்ல. நேர்களை நம்மளா கரெக்டா சொல்லிருவோம் தேடி இருக்காங்க பாத்தீங்களா, அதை வாழ்த்தணும்
2: கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு, அதோட அமைப்பு, அதோட இறகுகள்ல இருக்கிற அந்த கலர் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு பெயர் இருக்கு. அதுல ஒரு வண்ணத்து பூச்சியோட பெயர் தான் நம்ம மாநில வண்ணத்து பூச்சி.
0: ஓகே பரவாயில்ல, அடுத்த நேரத்தை சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ஆன பாடலை கேட்டு வந்துடலாம். நேரம் மாலை 4:12, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி
12: அக்கா, 100% அடிச்சு சொல்றேன். இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
13: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: நேரம் 4:18 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:19 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம்?
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு.
0: நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரை நுண்ணிணைப்போடு 25:30, 170 அறிமுகமாகக்கூடிய நேர்களும் 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம்.
1: எஸ், நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கக்கூடிய, அதாவது விளையாட்டுன்னு சொல்ல கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்க வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, யாரெங்கிறது பேசுறீங்கயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஓகே, முள்ளக்காடு பாபு சார், உங்க பேச்சு ரொம்ப கான்ஃபிடன்ட் தெரியுது, அதனால நீங்க கரெக்டா பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா சார், மாதிரி மன்னிச்சு பத்தி கேட்டீங்களா சார்?
1: ஆமா சார், மாநில
2: மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் சார் காணப்படுகிறது.
1: சூப்பர் சார், அருமையா சொல்றீங்க.

0: இதனுடைய
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி
1: சார்.
0: சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ், ரொம்ப அருமையா. ஓகே, தமிழக மாநில விலங்கு பறவை இதோட சமீபத்துல இணைஞ்சதுதான் இந்த மாநிலத்து வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சினுடைய ஆங்கில பெயர் தமிழ் யோமன் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அரசு தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லி பெயர் வழங்கியிருக்காங்க. பூச்சியலாளர்கள் இந்த வண்ணத்து பூச்சி எப்படி சொல்றாங்கன்னா மலைச்சிறகன் என்றே அழைக்கிறாங்க. யோமேன் என்பதற்கு போர் வீரன் அப்படின்றது பொருள். இதான் வந்து இன்றைக்கான இந்த கேள்வியினுடைய அழகான பதில். சூப்பராக சொல்லி முடித்தாங்க. அடுத்த நேயர் காத்திருக்காங்க, யார் எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் மணிமாறன் பேசுறேன்.
0: மணிமாறன், எங்கேருந்து பேசுறீங்க மணிமாறன்?
3: தமிழ்நாட்டினுடைய
0: மாநில வண்ணத்து பூச்சியினுடைய பெயர், மாநில வண்ணத்து பூச்சி. வேறொரு கேள்வி ரெடியா இருக்குது. ஆண் பொருணை அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஆறினுடைய பேர் என்ன? ஆண் பொருணை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆற்றின் பெயர் என்ன? இருக்கீங்களா லைன்ல?
2: இணைப்பில இருந்து விடுபட்டாரு
4: நினைக்கிறேன்.
0: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
4: ஒத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன். உங்க மூணு பேருக்குமே வணக்கம். கோச்சி மேடத்துக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம் மாதிராமி.
0: சொல்லிட்டேன் சொல்லிட்டேன், நீங்க வணக்கம் சொன்னதை சொல்லிட்டேன். வேற யாரும் இல்ல பக்கத்துல, அவங்களுக்கு சேர்த்து
2: சொல்லிடுறேன். உங்களுக்கும் அதே கேள்விதான். தமிழ்நாட்டுல ஆண் பொருணை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நதியின் பெயர் என்ன?
0: ஒரு தொன்மையான பெயர் ஆண் பொருணை. ஆண் பொருணை
4: திருநெல்வேலியில இருக்கு நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா?
4: பாலாறு.
0: பாலாறு என்பது தவறான பதில். அடுத்து
4: பொருணை நதியா இருக்குமோ?
0: ஆண் பொருணை அதுதான் தொன்மையான பெயர். இந்த பெயர் ஆண் பொருணை அப்படின்னு அதோடைய ஒரிஜினல் பெயர். ஆமா.
4: தென்பெண்ணை.
0: தென்பெண்ணை, காவிரி, பாலாறு, வரிசையா ஒரு பேரா சொல்லி முடிச்சு. வாழ்த்துக்கள் தொடர்ந்து. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக வணக்கம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், அன்பான நேயர், யார் எங்க வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: சுப்பிரமணியபுரம் பானுமதி மேடம், ரெடியா இருக்கீங்களா?
5: தென்பெண்ணை,
0: பாலாறு அப்படின்னு வரிசையா ஒரு நீங்க ஒரு பேரை சொன்னீங்கன்னா அதுதான் குழு.
5: அப்படியா?
0: அப்ப வைகை சொல்லலாம். மதுரையில நீங்க தானே, நீங்க சொல்லலாம். ஆன்சர் அது கிடையாது. வேற
5: வைகை தெரியும்,
0: நீங்கள் அதிகப்படியான குழுவை வாங்கிவிட்டதால் நீங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். நேரம் மாலை 4:24 ஆயிட்டு இருக்கு. வணக்கம்.
6: வணக்கம். பிரகாஷ்
0: ராஜ்ராங்க. ஆண் பொருணை என்று அழைக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய பெயர்
6: என்ன? அமராவதி.
0: அமராவதி, சூப்பர் சூப்பர். ஒரு ரெண்டு மூணு நேரம் பேசுறதுக்குள்ள அடுத்த நேரம் வர்றப்ப கண்டுபிடிச்சிருந்தாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:25 ஆயிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக ஒரு அழகான பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் மாலை 4:30. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
6: என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?
5: எஸ் கே

0: கேள்விக்கு என்ன பதில்? அதான் வந்து அழகாக பாட்டு கரெக்ட் டைம்ல ஆன் ஸ்பாட்டில் போட்டாங்க பார்த்தீங்களா. அதான் ரோசி. ஓகே, நேரம் மாலை 4:31 ஆயிட்டிருக்குது. தொடர்ந்து அடுத்த நேயர்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம். நான் சென்னையில இருந்து பிரமிளா ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்.
0: எஸ் மேடம். ஏதாவது இந்த லைன் கட்டு சந்தோஷத்துல மேடம் பேசுறாங்க. ஓகே மேடம், உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: முடிகொண்டான் ஆறு, இந்த ஆறு எங்க இருக்கு, எந்த இடத்துல ஓடுது? முடிகொண்டான் ஆறு எந்த இடத்துல ஓடுது?
2: முடிகொண்டான், இது சவுத் சைடு தானே, கன்னியாகுமரி?
0: இல்லை மேடம், வேற.

0: அந்த கோவில் பக்கத்தில் ஓடுது.
1: தஞ்சாவூர்.
0: ஆ சிறப்பு, அதை பிடிச்சிட்டிங்க. அது பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டருக்கு இந்த ஓடக்கூடிய ஆறு தான் இந்த ஆறு, முடிகொண்டான் ஆறு.
1: டிஸ்ட்ரிக்ட் சொல்லணுங்களா சார்?
0: இல்லை, ஆமாம் ஆமாம், நீ எந்த இடத்துல ஓடுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கரெக்டாக.
1: தஞ்சாவூரில் எங்கேயா? தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணம் திருவாரூர்
0: அந்த பக்கம் எங்கேயாவது ஓடும் சார், அது மாதிரி ஓடிட்டு இருக்கும் சார். ஏன் சார் நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க? அதாவது நம்ம தமிழர்கள் மட்டும்தான் இது போல ஒரு பேர்கள்லாம் வைக்க முடியும்.
2: பிரகாஷ் அவங்கள டிரைவர் வேலை பார்க்க போறீங்க, கண்டக்டர் மாதிரி அடுத்தடுத்த ஊரை சொல்ல வச்சிட்டீங்களே.
3: அதாவது அவர் என்ன கேட்க வர்றாரு அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்குது, ஆனால் அது வந்து இந்த கலக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நதி வந்து ஒரு பெயர் பெற்று கலக்கும் இடம் அப்படின்னா அது ஒரு மாவட்டம், அதுக்கு பக்கத்து மாவட்டம் தான்.
0: ஆமாம்,
3: அதை தான் கேட்குறார்.
1: கும்பகோணமா?
0: இல்லை,
3: கும்பகோணம்
0: இல்லை, இல்லை அதுக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்தில். இன்னும் ஒன்று இல்லை, அது இல்லை இல்லை.
1: நாகை மாவட்டமா?
3: தேருக்கு இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ்.
0: ஆ முடிகொண்டானாறு தஞ்சை பாபநாசத்துக்கு அருகே காவிரியில இருந்து பிரிஞ்சு 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஆறு ஓடுது. திருவாரூர் மாவட்டத்துல முடிகொண்டான் அப்படின்ற நகருக்குல பக்கத்துல இருக்கக்கூடிய குடமுருட்டி ஆற்றினுடைய கிளை திருமலைராஜன் அப்படின்ற ஆற்றோடு இது கலக்குது. இதான் வந்து இதற்கான ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நேர மாலை 4:33 ஆயிட்டிருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த நேர சந்திச்சிடலாம்.
3: வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மேலாண் பண்ணலில் இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
3: ஐஸ்வர்யா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமா மேடம்.
3: சரி, அப்ப வேற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன்.
0: அருமையா சொல்றீங்க, பலாப்பழம் அதான் வந்து பதில்.
3: ஆமா,
0: அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு மறந்துடும், அதை திருப்பி உங்களுக்கு நினைவூட்டல் செய்யறோம், அதான் வந்து இன்றைய விளையாட்டினுடைய நோக்கம். 4:34 ஆயிட்டு இருக்குது.
3: அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்
3: ஐயா. வணக்கம், உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
0: ஓகே ஐயா, உங்களுக்கான கேள்வி, நம்ம மதுரையோட ஒரு ஃபேமஸான பேர் தான், ஊர் பேர் பைக்கரா. ஓகேங்களா, அந்த பைக்கரா அருவி எங்க இருக்கு?
5: அமெரிக்கால இருக்கு.
0: இல்லையே, நம்ம ஊரை பக்கம் வாங்க. கரெக்ட், நீலகிரி என்பது மிகச் சரியான பதில். சூப்பரா சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் போயிருக்கீங்களா, பைக்கரா போயிருக்கீங்களா?
3: நீலகிரி
0: மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆறு இது. முக்கூர்த்தி மலை உச்சியில் அது தோன்றது. பழங்குடியின மக்களான தொதாதவர்கள் அப்படின்றவங்களுடைய புனித ஆறாக இது கருதப்படுது. இதான் வந்து பைக்கரா ஆறை பற்றி ஒரு சின்ன தகவல். நேரம் மாலை 4:35 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
6: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரவீன்குமார் பேசுறேன்.
3: பிரவீன்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு இருக்கேன்.
3: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
6: கேளுங்க.
3: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து கொசஸ்தலையாறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு, சரியா?

0: கொசஸ் தலையாறு. இது எந்த மாவட்டத்தில் இருக்கு? என்னாச்சு, இருக்கீங்களா? கொசஸ் தலை ஆறு எந்த மாவட்டத்தில் இருக்கு? இணைப்பு இருக்கீங்களா நீங்க? ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில், அதாவது இன்றைக்கான விளையாட்டு. அடுத்த நேர் இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார். அடுத்த நேர் சந்திச்சிடலாம். நிறைய நேரத்தில் நினைச்சிருப்பாங்க, அதாவது நீங்க யாரை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, லீவ் எப்ப சொல்லியிருந்திருக்கலாமோ அந்த கேள்வி நாங்களும் போய் பார்த்து இருந்திருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நீங்க எத்தனை ஆறு விசிட் பண்ணிருக்கீங்க அபிராமி?
1: நான் வந்து ஒரு 4-5-6 பார்த்துருக்கேன்.
0: நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆறு பக்கத்தில் இருக்க வைகை ஆறு, அதுவும் அழகராத்தில் இறங்கனால ரொம்ப ஃபேமஸான ஆறு. அடிக்கடி போகிறது வர்றது இது ரொம்ப ஃபேமஸ். மதுரைக்காரர்
1: மதுரையிலேயே இன்னொரு ஆறும் ஃபேமஸ்.
0: அடுத்த கேள்வி, அதுக்கு முன்பாக அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: மாமதுரை
0: நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன், ரெடியா இருக்கீங்களா?
2: ஆமா சார், மத்த ஊருக்காரங்க சேர்க்க முடியாதுல
0: சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்வி, வல்லநாடு அப்படின்ற வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? உப்புக்கு பெயர் போன ஊர். இந்த வல்லநாடு அப்படின்றது அந்த வனவிலங்கு, எந்த வனவிலங்கு அதிகமாக காணப்படும் அதை சொல்லுங்க. சூப்பர், அருமை. அதான் வெளிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரா
1: சொன்ன பண்ணீங்களா,
0: சூப்பரா, அருமை சார், அருமை சார். ஓகே சார், தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: நேரம் மாலை 4:45 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறோம். நிறைய நேர்கள் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க.
8: அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
9: அனைவருக்கும் நீ உற்சாகமான மாலை வணக்கம்.
8: வணக்கம், சொல்றது யார் இங்கிருந்து?
9: மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முகசுந்தரம்.
8: சண்முகசுந்தரம் சார், ரெடியா இருக்கீங்களா சார்? அதிகமா காணப்படுது இதற்கான வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு? சென்னை பக்கத்துல இல்ல, கங்கை கொண்டான்றது வந்து சென்னை பக்கத்துல வராது. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்ற பெயரே தெரியும். தனித்துவமான பெயர், எந்த ஊர் பக்கம் வரும் யோசிச்சு பாருங்க.
9: நாகப்பட்டினம்
8: இல்லை,
9: கேரளா.
8: அப்படியே நம்ம ஊர் பக்கத்துல அப்படியே போலாம், இந்த பக்கம் டவுன் சவுத்ல அப்படியே. ஆஹா, அடுத்து
7: வரிசையா ஊர் பேரா சொல்லி.
8: கங்கை கொண்டான் ஊரே இருக்கு, அப்படி ஒரு ஊரே இருக்கு. அழகா, நான் கூட பஸ்ல போறப்ப பார்த்தேன் கங்கை கொண்டான் அப்படின்னு போர் சூப்பரா இருந்துச்சு. நான் பேரு செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தேன்.
9: திருச்சி?
8: திருச்சி இல்லை சார். ஓகே.

0: ஒரு ஊராக யோசிச்சு பாருங்க, ஆனால் அந்த ஆன்சர் கிடையாது. ஓகே, கங்கை கொண்டான் அப்படின்ற இந்த வனவிலங்கு சரணாலயம் எந்த விலங்குகள் அதிகமாக, எந்த விலங்குகளுக்கான வனவிலங்கு சரணாலயம், அதான் வந்து இன்றைக்கான கேள்வி. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். இணைப்பில் வந்துடுங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஆட்டக்களத்தில் கேள்விக்கு என்ன பதில்,
0: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம் அண்ணனுக்கும் அக்காக்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்ற தங்கை தம்பி யார்?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி அக்கா நல்லா இருக்கீங்களா? சரணாலயம் எதற்காக அமைக்கப்பட்ட வனவிலங்கு,
1: எதுக்கு பெயர் பெற்ற சரணாலயம், அது எந்த
0: மாவட்டம்? கரெக்டா எடுத்து விட்டீங்க. புலிகள் சரணாலயமா? இல்லை
2: இல்லை.
0: வேற இல்லையே.
1: வரிசையா வர்றவங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்டு கேட்டு இதுவா இல்ல இதுவா இல்ல இதுவா அப்படிங்கிறீங்க.
2: யானைகளுக்கான சரணாலயம்
1: இல்லை.
2: ஒரு குளோ கொடுங்களே.
0: இதற்கு முந்திர நேயர் எந்த மாவட்டம் சொன்னாங்களோ அதுக்கு பக்கத்து மாவட்டம்.
2: பக்கத்து மாவட்டம்
0: இதற்கு முன்னாடி சொன்ன மாவட்டம்.
3: நேயரோட மைண்ட் வாய்ஸ் என்ன, அவர் ஒன்னா சொல்லிட்டு போனாரு, அடுத்த ஊரு அடுத்த ஊரு. நீங்களே
1: முயற்சி பண்ணுங்க.
2: எனக்கு வேற ஒரு க்வெஸ்சன் கேளுங்க.
0: ஆஹா, வேற ஒரு க்வெஸ்சன் கேக்குவா?
2: ஆமாங்கண்ணா.
1: சரி, இப்படியே கேக்குறேன், ஈஸியா. மதுரையில வந்து வைகை நதி ஃபேமஸ் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
2: சொன்னார்ல.
1: மதுரையில இன்னொரு நதியும் இருக்கு, அந்த நதியின் பேர் என்ன? மதுரை நகரத்துக்குள்ள ஒரு இன்னொரு நதி.
0: அது கூட சிம்பிள் க்வெஸ்சன் தான், சொல்லுங்க சொல்லுங்க.
2: மதுரை நகரத்துக்குள்ள ஒரு நதி.
1: மதுரையினாலே நம்ம வைகை அப்படின்னு சொல்றோம்ல, மதுரை நகரத்துக்குள்ள இன்னொரு நதியும் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த நதியின் பெயர் என்ன?
0: அதுதான் வந்து கேள்வி.
1: காவிரியா மேடம்.
0: காவிரியா.
1: நன்றிமா, நன்றி நன்றி நன்றி.
0: நீங்களே ஆன்சர் சொல்லிருங்க.
1: நானே ஆன்சர் சொல்றேன். கிருதுமால் நதி. இது வந்து மதுரையில இன்னொரு முக்கியமான நதி அப்படின்னே சொல்லலாம்.
0: சொல்லலாம், ரொம்ப அருமை. நம்ம நம்ம கேட்ட நம்ம கேள்வி பதில் நம்மளே சொல்லிடலாம். கங்கை கொண்டான் அப்படின்றது எந்ததுக்கான வனவிலங்கு சரணாலயம்? புள்ளிமான் அதற்கான வனவிலங்கு சரணாலயம். எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா, இதற்கு முன்னாடி நேர் என்ன சொன்னார்னா, தூத்துக்குடி மாவட்டம் சொன்னார். அதுக்கு பக்கத்து மாவட்டம்
1: திருநெல்வேலி. திருநெல்வேலியில தான் இருக்கு.
0: ஒரு பேரை பார்த்தீங்களா, ஒரு பவர்ஃபுல்லான பேர், கங்கை கொண்டான். சூப்பர். ஓகே, நேரம் மாலை 4:49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேர் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர்
0: பேசுறேன். இருவரும் ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது எந்த மாவட்டம்? ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது இது.
4: ஏரிகளில்
0: ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது இது.
4: ஏதாவது குறிப்பு இருக்குமா?
0: குறிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு இந்த மாவட்டம்.
4: அது தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறது தானே சொன்னீங்க.
0: உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து இந்த ஊர்ல தான் இருக்கு. அந்த உத்தரமேரூர்
4: கல்வெட்டு
0: காஞ்சிபுரம் மாவட்டம். உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர் காலத்தினுடைய குடை ஓலை தேர்தல் முறையை பற்றியது. இது வந்து ஏரிகள் மாவட்டத்தை போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் கேட்கலாம். நேரம் மாலை 4:50 நிமிடம்.
5: Okay, once again.

0: நறுக்கிசை.
1: நேரம் மாலை 4:54 ஆயிட்டிருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கேளுக்கு என்ன பதில்,
1: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அடுத்து இன்னொரு 4 இருக்கு, அதற்குள்ள நேர்கள் எத்தனை நேர்கள் சந்திக்கலாம் பார்க்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் சகோதர சகோதரி இருவருக்கும்.
1: இருவருக்கும் வணக்கம் சொல்வது
2: யாரு, எங்கிருந்து?
3: தேனில இருந்து சொன்னா நலமா இருக்கீங்களா? அனைவரும்
2: நலமா இருக்கும். தேனில இருந்து நீங்க வந்ததுனால உங்களுக்கு தேனி பக்கத்திலே ஒரு கேள்வியை கேட்டுருவோம்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி, ஹரிகேசநல்லூர் அப்படின்னு எந்த ஊரை அழைச்சாங்க?
3: எப்படி எப்படி?
1: ஹரிகேசநல்லூர் அப்படின்னு உங்க ஊர் பக்கத்துலதான் எந்த ஊர் அழைச்சாங்க?
2: இந்த ஊரு செப்பேடுகள் உலக புகழ் பெற்றது. அதாவது இந்த ஊர்ல செப்பேடுகள் கிடைக்க பெற்றது, அது உலக புகழ் பெற்ற செப்பேடுகள். இந்த ஊர்
1: தான் ஹரிகேசநல்லூர் அப்படின்னு சொல்லப்பட்டது, ஆவணங்கள்ல சொல்லப்பட்டது.
2: ஆமா, அந்த செப்பேடுகள்லாம் அந்த ஊர் பேரு ஹரிகேசநல்லூர்.
1: உங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். இதான் வந்து குழு கேள்வி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, பதில மட்டும் சொல்லினா வேலை முடிச்சிருச்சு.
3: ஐயோ, எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்து சொல்லிருக்கீங்களே, நான் சொல்லலையா?
1: ஐயோ, எப்படி சொல்லுவே ஆண்டவரே?
4: நீங்க
1: கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா?
4: தேனி
1: மாவட்டத்துக்குள்ளதான் இந்த ஊர், அதாவது ஹரிகேசநல்லூர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஊர். இந்த ஊர்
2: செப்பேடுகள்ல இந்த ஊர் பேரு ஹரிகேசநல்லூர். இப்ப வேற பேரு, இப்ப காமனா நம்ம வேற பேர் வச்சு கூப்பிட்டு.
1: தேனி மாவட்டத்துக்குள்ள உள்ள ஒரு பேர் தான். தேனி மாவட்டத்துக்குள்ள உள்ள ஒரு ஊரினுடைய பேர்.

0: இது வந்து உலக புகழ் பெற்ற சின்னமன்னூர் செப்பேடுகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை அறிய உதவும் ஆவணங்களாக இருக்குது. இந்த ஊர் தான் முன்பாக ஹரிகேசநல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சூப்பரான ஆன்சர். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரை பாலரங்கபுரத்துலேருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் உங்களுக்காக கேட்குறோம். புவியியலாளருடைய சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் எந்த மாவட்டம்? இது வந்து பால் உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய மாவட்டம்.
1: இல்ல, நீங்க கேட்டது எனக்கு சரியா விளங்கல. அது என்ன ஒரு வட்டம் கேள்வியா கேளுங்க.
0: புவியியலாளர் அவர்களினுடைய சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் எந்த மாவட்டம்? புவியியலாளர் அவர்களினுடைய சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம். இது வந்து பால் உற்பத்தியில முதல் வைக்கக்கூடிய மாவட்டம்.
1: பால் உற்பத்தி
0: இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் தான் மேக்னசைட் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இந்த மாவட்டத்தில் தான்.
1: மதுரை பக்கத்துலையா?
0: மதுரை பக்கம் கிடையாது.
1: பால் உற்பத்தி ஆகிற மாவட்டம்
0: முதல் இடம் வகிக்க,
2: பால் உற்பத்தியில் முதலிடம் வகித்த மாவட்டம்.
0: ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிடுங்க அபிராமி.
2: சேலம் மாவட்டம் தான் வந்து புவியியலாளர்களின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாவட்டம்.
0: ஓகே, கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் பதில் சொன்னாங்க. நிறைய நிறைய ட்ரை பண்ணாங்க, அழகாக ட்ரை பண்ணாங்க. இது மாதிரி முயற்சி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நாங்கள் பிரகாஷ்ராஜ்
2: மற்றும் அபிராமி. நன்றி நேர்களே.
0: மேலும் ரோசி. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் செஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.

மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 5:03. நினைவுகளின் பெட்டகத்தை திறந்து நம் வாழ்வின் மிக அழகான தருணங்களான அந்த இளமை காலங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் முதல் பாடலாக மாலை தின்றல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இணைந்திருக்கின்றேன், பிரகாஷ்ராஜ்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நமது மாலை தென்றல் இசை பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லலாம். தென்றல் காற்று வீசுறப்ப குயில்கள் பாடாமல் இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்ததா இசைஞானி இளையராஜாவுடைய அற்புதமான இசையில நம் மனங்களை என்றென்றும் கொள்ளையடித்த எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அம்மா அவங்க குரலில் மகுடி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான துள்ளலான கீதம் தான் கேட்டு ரசிக்க போறோம். இது உங்களுக்காக.
1: கபகரிசா ரிச சதசா, கபகரிசா ரிச சதசா, கபகரிசா

0: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மாரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: 5:14 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அப்படியே இளங்காத்துல இப்போ மல்லிப்பூ வாசம் நறுமணமாக வீச போகுது. அப்படின்னா என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, காதலும் குறும்புத்தனமும் நிறைந்த ஒரு சூப்பரான டூயட் பாட்டு தான் அடுத்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. இனிமே இதோ இதோ திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா குரலில் சூப்பரான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் மாலை 5:19 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். தொடர்ந்து அடுத்து ஒரு அழகான பாடல். காதலில் ஒருத்தரை ஒருத்தர் தேடுறப்ப வரக்கூடிய அந்த தவிப்பை இசையாலே அழகாக விவரித்த ஒரு பாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். நாளெல்லாம் பௌர்ணமி அப்படின் திரைப்படத்திலேருந்து அழகான பாடல். இதோ மனசுக்குள்ள ஒரு சின்ன கேள்வியோடு தொடங்கக்கூடிய இந்த அழகான பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. கேட்டு ரசிங்கள்.

நேரம் மாலை 5:24 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. சில பாடல்கள் கேட்குறப்ப மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் பிறக்கும். கிராமத்து தென்றலோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த இசைக்கு எப்போவுமே தனி மவுசு தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான பாட்டை தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். அடுத்து வரப்போது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து. காலங்கள் கடந்தும் நம்ம நெஞ்சங்களில் அப்படியே பசுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான பாடல் இது உங்களுக்காக கேட்டு ரசியுங்கள்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: நேரம் மாலை 5:30 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. அன்பான இசை ரசிகர்களே, மாலை தின்றல் நிகழ்ச்சியில இசை மேடையை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா மாற்ற வருது. அடுத்த பாடல் பண்ணைபுரத்து பாண்டவர்கள் திரைப்படத்திலிருந்து, தாளம் போட வைக்கக்கூடிய ஒரு துள்ளலான மெல்லிசை. இதை உங்களுக்காக கேட்டு ரசிங்கள்.
3: நீ எங்கிட்டு இருக்கே?

நம்ம மாலை தென்றலுடைய காற்று இப்போ அப்படியே மெதுவாக வீசி அப்படியே ஒரு அழகான நதியை நோக்கி போக போது, காதலனுடைய சுகத்தை நதியில் நனைகிற சுகத்தோடு ஒப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு அழகான அற்புதமான பாடல் இது உங்களுக்காக. என்ன தவம் செய்தேன் அப்படி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றிருக்கு.

5:38 ஆயிட்டிருக்குது. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த முதன் முதலாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவ்வளவு சீக்கிரமாக மறக்கவே முடியாது. குறிப்பாக மனசுக்குள்ளே முதன் முதலாக வரக்கூடிய அந்த அழகான காதல், இந்த உணர்வை இசையாலேயே அழகாக செதுக்கியிருக்கிறாரு இளையராஜா. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து முதன் முதலாக ஒலுக்கியிருக்கின்றது பாடல்.

5:43 நிமிடம் ஆயிற்று. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நம்ம மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர பாடல் இசைத்தட்டினுடைய பொற்காலத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அழகான காவிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய ஆரம்பகால படைப்புகளில் ஒன்று இது. இது சூப்பரான ஒரு பாடல், கேட்டு ரசிக்கலாம் உங்களுக்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.

TNC apply. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் மாலை 5:47. மாலை நேரத்து தென்றல் காசு காற்று வீசுறப்ப தோகை விரிச்சு ஆடுறக்கூடிய அந்த மயிலை பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காதுகளுக்குள்ளே தோகை விரிச்சு ஆட வருது அடுத்த பாடல். கடவுள் அமைத்த மேடை அப்படின்ற படத்துலேருந்து தான் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்களுக்காக

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அழகான மாலை பொழுதுல மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட பேசிட்டே இருக்கிறப்ப மனசு எப்படி துள்ளும்? அந்த துள்ளலையும் காதலையும் அப்படியே பாட்டா மாற்றி தந்திருக்கிறாரு இளையராஜா. வெளிச்சம் படத்திலிருந்து காலங்கள் கடந்தும் நம்ம கால்களை ஆட வைக்கக்கூடிய ஒரு எவர்கிரீன் செம்ம ஹிட் டூயட்டான சாங் இது உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவான கானமாய் ஒலிக்க இருக்கின்றது. கேட்டு ரசிங்கள் நேர்களே,

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இதமான இசையோடு உங்கள் இல்லங்களை தேடி வந்த மாலை தென்றல் இசை நிகழ்ச்சி இதோ நிறைவு பகுதியை நெட்டியிருக்கின்றது. மல்லிகை பூ வாசத்தோடும் பௌர்ணமி நிலவின் அழகோடும் இசைஞானியுடைய தேன் பாயும் பாடல்களோடு பயணித்த இந்த மாலை பொழுது உங்கள் அத்தனை பேரின் மனதையும் குளிர வைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். காற்றுள்ள வரை இசை இருக்கும், இசை இருக்கும் வரை நம்முடைய இந்த வானொலி பயணமும் தொடரும். மீண்டும் நாளை மாலை சந்திக்கலாம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பல்வேறு தகவல்கள் அடங்கிய சேவை செய்திகள் கேட்கவிருக்கிறோம் நேயர்களே. விருதுநகர் மாவட்டம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 100,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 5 சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பணிகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாற்றி இருக்க வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசின் உரிய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: தகுதியுடைய சமூக சேவகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் https://awards.gtn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மூலமாக வருகிற 19 விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை வருகிற 23 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில்

சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை https://awards.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/6/2026, அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை 23/6/2026, அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 626002 என்ற முகவரியில் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 04562252271 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் தெரிந்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலைவாய்ப்பு பிரிவு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி, எஸ்எஸ்சி சிஜிஎல் போட்டித் தேர்வு இலவச பயிற்சி வகுப்புகள் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் வாயிலாக எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்விற்கு இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் ராமநாதபுரம், அலைபேசி எண் 04567230160 என்ற அலைபேசி எண்ணில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்ததா நம்ம கேட்க இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:11. பக்தி மனம் கமழும் வேளையாக நாம் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். விளக்கேற்றும் வேளை.

காலை 6:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பக்தி மனம் கமழும் நேரமாக விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கவிருப்பது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். ஆரம்பிப்பதற்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கவிருக்கிறோம் நேர்களே. அதனைத் தொடர்ந்து மாலை 6:40 அந்தி பூக்கள், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு புத்தம்புது பாடல்கள் காத்திருக்கிறது இசைக்கு. அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு தொடர்ந்து கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நம் வீட்டு செல்ல குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. உங்களுக்கும் பேசணும் அப்படின்னா 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25:30 171

அனைத்து குழந்தைகளும் அணிக்கலாம். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பேசலாம். சரி, நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட ரெடியாக இருங்க 8:05 ஓகே. அடுத்து அதனைத் தொடர்ந்து 8:30 சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 திரைசை, 9:30 சக்கரவியூகம் எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இந்த நிகழ்ச்சியில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. அதனைத் தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது அந்திப்பூக்கள், இனிய பாடல்களோடு காத்திருக்கிறது அந்திப்பூக்கள். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய்

பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று

0: அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்ஃப் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி

நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய பாடல்கள் வழங்க வருகிறது அந்திப்பூக்கள். நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இதமான பாடல்கள் மனதோடு உறவாடும் பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது அந்திப்பூக்களில். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அபிராமி. முதல் பாடலா கோடம்பாக்கம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

நேரம் மாலை 6:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கிறது இன்னிசை துவளால் இதயங்கள் நிறைக்கும் அந்திப்பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தூத்துக்குடி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிசை பாடல்களால் இதயங்கள் நிறைத்து கொண்டிருக்கிறது. அந்திப்பூக்கள் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இசைத்துவளால் இதயங்கள் நனைத்து கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். இனிமையான பாடல்களின் வரிசையில் நிறைவான பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் வெயில் திரைப்படத்திற்காக. வருகிற பாடலோடு கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

0: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: எழுதியவர் ஏ. முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற

0: பல்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும் சிவகங்கை மானாமதுரை திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இரண்டாவது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக

0: இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 200,000-க்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000-க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 500,000-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்க பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று

நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்ஹத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃபிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரமாலை 7:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை மாநகரத்து மல்லிகை வாசனை வீசும் என் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ். பாட்டு அப்படின்னா சும்மாவா? அது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உற்சாகத்தை அள்ளி தெளிக்கின்ற ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த வேளையில உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களை அப்படியே கட்டி போடுற செம ஹிட்டான சாங்ஸை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நாம் எழுதியிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டு வந்தெல்லாம் விந்து தனித்ததுக்கு அடுத்த திரைப்படத்திற்காக இது உங்களுக்காக.

0: இதுவரை கேட்டோம் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ்.
1: பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனி ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு.

நேரம் 7:33 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். மல்லிப்பு வாசனையோட நம்ம பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. தொடர்ந்து அடுத்த ஒரு பாடலாக வாத்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இதோ உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த ஒரு ஹிட் சாங் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பைப்படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
1: ஏழு மணி 41 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து அடுத்த ஒரு ஹிட் சாங் டெடி திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணியில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். பாடல் ஒலிக்கின்றது லீலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:57 நிமிடம் நாம் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நேர்களை நீ கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை 8 மணிக்கு. அடுத்து 8:05 கேட்கிறோம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளை செல்வங்களுக்கான நேரம் இது. குழந்தை செல்வங்கள் அழைக்கலாம் 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில். அதனைத் தொடர்ந்து இன்று 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்போனரி ஸ்ரீ சேவகம்

பூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம். இன்றிரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரை இசை. இன்றிரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 4 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஆர் சாந்தினி. 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். இவையாவும் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு.

0: நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: இதனை கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக.
1: செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வகுப்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவது

தற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணியில நாம கேட்க இருக்கிறது

நம்மிட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் நம்ம கேட்க இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளில் நீங்களும் பங்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டயல் பண்ணுங்க 0452 அப்படிங்கிற மதுரையின் முன் இணைப்பு என்னோட 25 30 170 அப்படிங்கிற எண்ணில். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பாட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள், அதுக்கப்புறமா 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, சூப்பரான பாட்டு, நானும் உங்களோட சேர்ந்து கேட்க ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கதை சொல்லலாம், போயம் சொல்லலாம், கவிதை சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், அப்படி நிறைய விஷயம் இருக்குது. சரி, டயல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அங்கே எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு நான் கொடுக்குறேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுருவோமா? வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இனிப்பில் வந்துட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு பயம் போல் இருக்குது பேசுகிறதுக்கு, அதனால் கட் பண்ணிட்டாங்க. அப்பல சரி, நம்ம ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட நேரத்தை எப்படி ஃப்ரீ டைமை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஓய்வு நேரத்தை வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவோம். இது என்ன கேள்வி? நாங்கள் வந்து சினிமா பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவோம், இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லட்டுனா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பதில். ஆனால் அந்த ஓய்வு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன பதில்கள் எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நமது ஓய்வு நேரத்தை உண்மையாக நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கிற புத்தகங்களை படிக்கலாம், நல்ல அறிவுரை கூறக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓய்வு நேரத்தை மற்றவங்க யாரும் தப்பாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மிகப்பெரிய ஓய்வு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி. சரி, இப்போ ஓய்வு நேரத்தை எல்லாரும் கரெக்டாக பயன்படுத்துவோமா? எல்லாரும் டயல் பண்ண ரெடியாக இருங்க குழந்தைங்களே. 04-52 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. பட்டாம்பூச்சிகள் நம்ம செல்ல குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள் கேட்கிறோம் நேர்களே. சரி, இன்னைக்கு லீவு அப்படின்றனால எல்லாரும் ரொம்ப பிஸியாக ஜாலியாக விளையாட அந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குட்டீஸ். நான் வந்து ஒரு கதை படித்தேன், அதில் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டைம் புத்தர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா, தியானம் பண்ணி என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புத்தர் சொன்னாராம், தியானம் பண்ணுறதுனால நான் எதையும் பெறலை, அதாவது எதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். அப்போது ஆனால் நிறைய இழந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், தியானம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிதானே நம்ம தியானம் பண்ணுறோம், இவர் எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஆனால் நான் இழந்திருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. என்னது, என்னத்தை இழந்தீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னே புத்தர் சொன்னாராம், ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொன்னாராம், ஆமாம் நான் தியானம் பண்ணதுனால இழந்திருக்கேன் அப்படின்னு. எதை இழந்திருக்கிறாராம், கோபம், பதட்டம், பயம், ஆசை, பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் இழந்திருக்கேன், அதனால தான் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். நாமளும் இது எல்லாத்தையும் விடணும் தானே, அதனால் புத்தர் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சோண்டு நம்மளும் தினமும் நிதானமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தியானம் பண்ணுவோம். இது எனக்கு படித்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் நீங்க கேட்டது பட்டாம்பூச்சிகள். கேட்டரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பட்டாம்பூச்சிகள் வாரம் வாரம் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இதில் முதலாவதாக திருவேணிப்பள்ளி மாணவி கானஸ்ரீ அவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம்.
3: என் பெயர் கானஸ்ரீ. நான் 5வது வகுப்பு திருவேணி பள்ளியில் படிக்கின்றேன். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மங்கையர்கரசி. தலம் ஆலவாய், பண் புறநீர்மை, தாளம் ஆதி.

0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதாக வரக்கூடிய மாணவர் நமக்காக எதை பத்திய தகவல்கள் தரப்போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம், நான் அஜீவா. இன்று நான் சுற்றுச்சூழல் குறித்து 6வது பெரு அழிவு ஏற்படுமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகம் தோன்றியது முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல உயிரினங்கள் திடீரென அழிந்து போனதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம். இந்த நிகழ்வுதான் பெரு அழிவு, மாஸ் எக்ஸ்டின்ஷன் எனப்படுகிறது. பூமியில் இதுவரை 5 பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. இப்போது நாம் 6வது பெரு அழிவின் விளிம்பில் 6th மாஸ் எக்ஸ்டின்ஷனில் இருக்கின்றோம். பேரழிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் இயற்கை பேரழிவுகள், காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு, கடல் மட்ட உயர்வு உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாகும். ஆனால் தற்போது நாம் எதிர்கொள்ளவிருக்கும் 6வது பேரழிவுக்கு மனிதனின் செயல்பாடுகளே முக்கிய காரணமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். காரணிகள். கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக பூமியின் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காடுகள் அழிப்பு, கடல்கள் மாசுபடுதல், காலநிலை மாற்றம் போன்றவை இதற்கு சான்றுகளாகும். இந்த செயல்பாடுகள் பல உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து அவற்றின் முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கின்றன. மனித குலம் தனது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பூமியை அதிகம் செலுத்த தொடங்கியது முதல் இயற்கை சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பின் விளைவாகவே 6வது பேரழிவு நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் பல உயிர்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து அழிந்து போகின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல். அவை கரியமிலா வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடுகளின் அழிவு காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. காலநிலை மாற்றம். தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்கள் கடல்களில் கடந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. மேலும் கடல் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை மாற்றத்தின் விளைவுகளும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன. தொழிற்சாலைகள், வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடும் வெப்பம், வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து உயிரினங்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன. விளைவுகள். மனிதர்களின் மோசமான செயல்களால் இந்த பேரழிவு நிகழ்ந்தால் பூமியில் உள்ள பல உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். இதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மனித இனத்தின் வாழ்வும் கேள்விக்குறியாகும். பல பயிர்கள், விலங்குகள் அழிந்து போனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சமூகத்தில் கலவரங்களுக்கு வழிவகுக்கும். அழிந்து போன உயிரினங்களால் பல்வேறு விதமான நோய்கள் பரவி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக மாறும். இந்த பெரும் அழிவை தடுப்பது நம் கையிலே உள்ளது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டை வளமாக்குவோம். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டாம்பூச்சிகள். நிறைவாக வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைய எப்படி வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றத கேட்டலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ முகமது அர்ஷத். 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு வேலை தேடும் இளைஞருக்கு கை கொடுத்து

0: ஏஐ ஒருவர் தனக்கேற்ற தனது திறமைக்கேற்ற வேலையை தேடிக்கொள்வது மிகவும் கஷ்டமான ஒன்று. இளைஞர் ஒருவர் ஏஐ தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளார். அவர் ஏஐ நுட்பத்தை புரோகிராம் செய்துவிட்டு தூங்கச் சென்று விட்டார். ஏஐ தனது வேலையை செய்ய தொடங்கிவிட்டது. அவர் காலையில் எழுந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட 1000 வேலைக்கு சுய விவர குறிப்புகள் அடிப்படையில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், ஒரே மாதத்தில் 50 நேர்காணல் அழைப்பு வந்ததுதான். இதை ரெட்டிட் தளத்தில் பகிர்ந்துள்ளார். வேலைக்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப தன் விவரக்குறிப்புகளை மாறி ஒவ்வொரு வேலைக்கும் விண்ணப்பிக்கும்படி ஏஐ பாட்டில் புரோகிராம் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கேள்வி எழுப்பினால் தானாகவே அவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும்படியும் புரோகிராம் செய்துள்ளார். இப்போது ரெஸ்யூம்களை தேர்வு செய்வதில் தானியங்கி முறையைத்தான் நிறுவனங்கள் பின்பற்றுகின்றனர். ஒரு வேலைக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு ரெஸ்யூம்களே ஏஐ சாட்போர்ட்கள் அமைகின்றனர். இதன் மூலம் நமது ரெஸ்யூம்களை கவனிக்க வாய்ப்புகள் அதிகம் என்று பதிவிட்டுள்ளார். இவருக்கு 50 நேர்காணல் அழைப்பு வந்ததை பார்த்தும் பலரும் வியந்துள்ளனர். நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மோனிஷா. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக சிறந்த இளம் போராட்ட வீரர் பகத்சிங். இவர் 1907 செப்டம்பர் 28 பஞ்சாபில் லாயல்பூர் மாவட்டம் பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது தந்தையார் பெயர் கிஷன் சிங், தாயார் பெயர் வித்யாவதி ஆவர். பகத்சிங் குடும்பமே பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய குடும்பமாகும். இளம் வயதிலேயே நம் நாட்டு புத்தகங்கள் உள்பட ஐரோப்பிய நாட்டு புத்தகங்களையும் வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார். இதனால் இயற்கையிலேயே சிறந்த சிந்தனை மிக்கவராய் எதற்கும் பயப்படாத துணிச்சல் மிக்க போராட்ட உணர்வுடன் திகழ்ந்தார். இதனால் தனது 19 வயதிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர்களில் ஒருவர் ஆனார். இந்திய சுதந்திரத்திற்காக 63 நாட்கள் சிறையில் வாடினார். அவரோடு அவர் உயிர் நண்பர் ராஜகுரு சுகதேவும் சிறையில் இருந்தனர். சிறையில் இருந்தபோது ஏனைய பிரிட்டிஷ் கைதிகளுக்கு இணையாக இந்திய கைதிகளும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணாநோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு நம் இந்திய மக்களிடையே அதிகரித்தது. முதுபெரும் சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு 1931 மார்ச் 23 என்று தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது பகத்சிங்கிற்கு வயது 24 ஆகும். இந்நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை எழுச்சி மிக்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. இளம் வயதில் தன் சிந்தனை, தன் திறமை, தன் உயிர் என அனைத்தையும் தன் தேசத்திற்காக தியாகம் செய்த பகத்சிங்கை போற்றுவோம் என்றும் அவரை நினைவில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என்னுடைய பெயர் அஸ்மா. நான் இப்பொழுது தாய் பற்றிய கவிதை வாசிக்கப் போகிறேன். தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. சில நேரம் நீ எனக்கு தாயாக மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். சில நேரம் நீ எனக்கு தாயாக மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. இவ்வளவு செய்ததற்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் திரை இசை. பாடல் ஒலிக்கின்றது கர்ணா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நேரில் கேட்கவிருப்பது
2: சக்ரவியூகம். புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 5 பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
3: சார், அந்த ஃபாரஸ்டோட என்ட்ரி இதுதான், இதுக்கு மேல கார் உள்ள போக முடியாது.
4: அப்ப குழந்தைகளை கடத்தின அந்த பஸ் எப்படி காட்டுக்குள்ள போயிருந்திருக்கும்?
5: பியூலா, ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல தானே பஸ்ஸோட ஜிபிஎஸ்ஸோட சிக்னல் லாஸ்ட் ஆயிருக்கு?
6: எஸ் சார், இந்த இடம் தான் சார்.
5: ஓகே கைஸ், லிசன், வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டெல்லா, நம்ம எம்ஐபி ஸ்பெஷல் டிஃபென்ஸ் விங்க்கு உடனே இன்ஃபார்ம் கொடுத்துரு.
4: ஓகே சார், உடனே கொடுக்குறேன்.
5: இந்தா இந்த ஸ்ட்ரைக்கர் M19, பட் டூ கேர்ஃபுல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது கண்ணை பற்றி.
4: எஸ் சார், ஐ ரிமெம்பர்.
5: ஃபாகிமா, ஆல்ரெடி யூ இன்ஜூர்ட், நீ கார்லேயே இரு. முடிஞ்ச அளவு நாங்கள் சிக்னல் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த கார் ஃபுல்லி கேல்வனைஸ்டு, ஸோ வைல்ட் அனிமல் வந்தாலும் பயப்பட ஒன்றும் இல்லை.
3: சார், இந்த காடு ரொம்ப இருட்டாக இருக்குது சார்.
7: இருட்டாவா? கண்ணே தெரியல, ஒரே கருகும்னு இருக்கு. எது எது எங்கெங்கே செத்து கிடக்கணும் தெரியல. பேசாம பாய்மா கூட ஜீப்லயே இருந்திருக்கலாம்
4: சார். டிவைஸ்ல சிக்னல் காமிக்குது.

0: டனல் சார், இந்த காட்டுல யானை இருக்கும்னு சொன்னீங்களே, புலி இருக்கும்னு சொன்னீங்களா?
1: ஸ்ரீதர், இந்த பக்கம் வா.
2: யாரும் அசையாதீங்க ஸ்ரீதர், வாய மூடு. இல்ல அதோட கவனம் உன் பக்கம் திரும்பிடும்.
0: கனல் சார், திரும்பிருச்சு சார், திரும்பிருச்சு.
2: ஸ்டெல்லா, அந்த பேக்க கொடு. யாரும் எந்த மூமெண்ட்டும் காட்டாதீங்க. ஒரு அடி எடுத்து வச்சா கூட அது நம்மளை தாக்கிடும்.
0: நாங்க எங்க சார் அடி எடுத்து வைக்கிறோம்? அங்க பாருங்க சார், அதுதான் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னாடி வருது. அது கண்ணுல கொல பசி தெரியுதே.
2: டேய், டார்ச் லைட் முதல்ல ஆஃப் பண்றா.
1: கனல் சார், அங்க பாருங்க.
2: எங்க எங்க பியூலா?
3: பைரவ், கிட்ட போகாத, பின்னாடி வா.
0: போச்சுடா, மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஒரு புலின்னு நினைச்சா இப்ப இன்னொன்னு. பாண்டியம்மா.

0: ஐயோ, உன்னைய விட்டுட்டு போக போறேனே.
1: ஐயோ, ஷட் அப் ஸ்ரீதர்.
0: ஸ்டெல்லா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்புதே.
2: கணேஷ் சார், சுற்றவா?
3: நோ, வேணாம் பியூலா. ஸ்டெல்லா, உன்னோட ஸ்கார்ஃப கழட்டி கொடு.
1: இந்தாங்க சார். ரொம்ப கிட்ட வந்துருச்சு சார், சீக்கிரம்.
0: கதை முடிய போகுது.
3: உன்னைய கொல்ல போறேன் பாரு. லைட்டரை கொடுறான்.

0: வந்துருங்க சார். ரொம்ப கிட்ட வந்துருச்சு சார், சீக்கிரம்.
1: கதை முடிய போகுது.
2: உன்னைய கொல்ல போறேன் பாருங்க. லைட்டரை கொடுறான், சீக்கிரம்.

0: நல்ல வேலை சார், நீங்க சமயோஜிதமா என்னோட ஸ்கார்ஃப்ல நெருப்பு பத்த வச்சு காட்டினதும் ரெண்டு புலியும் ஓடிடுச்சுங்க.
1: கனல் சார், நாம் பேசாம பத்திரமா பாயுமா கூட ஜீப்லயே இருந்திருக்கலாம். என்னைய வர நல்லா பாத்துட்டு போயிருக்கு.
0: வாய மூடு ஸ்ரீதர். கனல் சார், இந்த பயங்கரமான காட்டுல சின்ன பிள்ளைங்களை எங்க கடத்தி வச்சிருக்கானுங்கன்னே தெரியலையே.
2: நாம கொஞ்சம்

0: தனியாவா? அதுவும் இந்த புலிங்களை பார்த்ததுக்கு அப்புறமா? சார், எங்களை தனியா அனுப்புறீங்களே கணல் சார், உங்களுக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா சார்? மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்படியே ஓடி போயிடுறேன்.
1: ஸ்ரீதர், நம்ம கையில கன் இருக்கு, பயப்படாத. நாம குழந்தைங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். குவிக்.
0: நீ வேற, நம்ம கையில கன் இருக்கு, ஆனா அந்த புலியோட கண்ணுல கொடூரமான பசி தெரிஞ்சிச்சு. எத்தே தண்டி உருவம்! சூர்யா சொன்னது உண்மைதான் கேத்ரின், ஓங்கி அடிச்சிருந்தா.
1: டேய், அது சிங்கம் படம்டா.
0: ஐயோ, பயத்துல உளர ஆரம்பிச்சிட்டேனே.
2: கேத்ரின், லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெல்லா
3: சார்,
2: அங்கே ஜீப்பில் ஃபாகிமா தனியாக இருப்பா. இட்ஸ் நாட் சேஃப். எனக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு தோணுது.
3: ஓகே சார், நான் ஃபாகிமாட்ட போகிறேன். நீங்கள் பத்திரமா போங்க கனவு சார. நம்ம தமிழை நீ எப்படியும் காப்பாற்றிடணும் சார்.
2: டோன்ட் வரி ஸ்டெல்லா, தமிழை நீ கண்டிப்பாக கிடச்சிடுவா. ஜீப்பில் ஃபுல்லி எக்யூப்டு அண்ட் அசம்பிள் வித் டெடிக்கேட்டட் ட்ராக்கிங் டிவைஸ். எங்களோட வாக்கி டாக்கி ஜீப்பில் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க, நீயும் ஃபாகிமாவும்.
3: ஷியோர் சார், வீல் டூ இட். நான் கிளம்புறேன்.
2: இந்தா இந்த தீப்பந்தத்தை வச்சுக்கோ, சீக்கிரமாக ஜீப்புக்கு போயிடு.
3: ஓகே சார், ஐ பி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல் கனல் சார்.
2: சீக்கிரம் வந்துடுவேன் ஸ்டெல்லா, தமிழினியோட. கேத்ரின், ஸ்ரீதர், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சைட் கிளம்புங்க. கேத்ரின், கையில் தீப்பந்தத்தை வச்சுக்கோ, எந்த ட்ரேஸ் கிடைச்சாலும் இமிடியட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா?
0: அப்பனே ஐயனாரே, உன் பிள்ளைய காத்து கருப்பு எதுவும் அண்ட விடாமல் பார்த்துக்கப்பா. ஆஹா, இப்பவே அபாய சங்கு கேக்குது.
1: டேய் ஸ்ரீதர், இப்ப வரியா இல்ல இங்கேயே விட்டுட்டு கிளம்பவா?
0: அம்மா தாயே, நீ பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. இந்த பச்ச பிள்ளைய கூடவே கூட்டிட்டு போயிரு தாயே மேரியம்மா.
2: பியூலா
4: சார்,
2: தீப்பந்தத்தை ரெடி பண்ணு.
4: ரெடி பண்ணிட்டேன் சார்.
2: ஓகே, கமான் பைரவ், லெட்ஸ் மூவ்.

0: உன் கூட துணைக்கு இருக்க ஸ்டெல்லா உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. சோ டோன்ட் பானிக்.
1: ஸ்டெல்லாவா? என்ன சொல்றீங்க சார்? தனியா வராளா?
0: டோன்ட் வரி ஃபாகிமா, ஸ்டெல்லா இஸ் போல் கேர்ள். சேஃபா உன்னோட லொகேஷனுக்கு வந்துருவா. நாங்க காட்டோட மையப்பகுதியை போய்கிட்டு இருக்கோம். வாக்கி டாக்கிய மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு, எதுனாலும் சிக்னல் கொடுக்கறேன். எந்த காரணத்தை கொண்டும் ஜீப்பை விட்டு வெளியே வந்துராத ஃபாகிமா.
1: ஓகே சார், நீங்க அங்க சேஃபா இருங்க ப்ளீஸ்.
2: டோன்ட் வரி ஃபாகிமா, நாங்க காட்டுக்குள்ள போறோம்.
3: ஓகே சார்,
1: ஐ அம் இன் டச் வித் யூ.

0: ஹலோ ஃபாகிமா, ஆர் யூ தேர்?
1: எஸ் சார், ஐ அம் ஹியர். ஜீப்ல தான் இருக்கேன்.
0: டூ கேர்ஃபுல் ஃபாகிமா, இங்க சூழ்நிலை சரியில்லை.
2: ஏன் சார், என்னாச்சு சார்?
0: வந்து சொல்றேன்.

0: பியூலா
1: சார்,
0: டிடெக்டரை ஆன்லேயே வச்சிரு. மெட்டல் ரெஃப்ளெக்ஸ் சிக்னல் ஏதாச்சும் வருதான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே வா.
1: ஓகே சார். கனல் சார், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளையா அந்த பஸ்ஸை கொண்டு வந்திருப்பானுங்க? இங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற பாதையே கரடு முரடா இருக்கு.
0: எஸ் பியூலா, அந்த பஸ் இந்த காட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லைதான். பட் பிள்ளைங்களை இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்றது என்னுடைய கெஸ்.
1: கனல் சார், அதோ அங்க பாருங்க.
0: எங்க பியூலா?
1: அதோ அந்த செடிக்கு அடியில.
0: அந்த செடி பக்கத்துல ஏதோ சின்னதா வெளிச்சம் தெரியுது.
1: எஸ் சார், தரைக்குள்ள எப்படி வெளிச்சம்? ஏதோ மின்மினி பூச்சியா இருக்குமோ?
0: நோ பியூலா, இட்ஸ் நாட் ஃபயர்ஃப்ளை. அந்த லைட் கண்டினியூஸ் ஆயிருது. வா, கிட்ட போய் பார்க்கலாம். பியூலா, பார்த்து வா. அந்த லைட்டோட வெளிச்சம் அதிகமாகுது. தீப்பந்தத்தை அணைச்சிரு.
1: சார், இங்க பாருங்க, டார்ச் லைட். அதுவும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இந்த நட்ட நடு காட்டுக்குள்ள கிடக்கு. எப்படி சார்?
0: பார்த்து கவனம்.
1: கனல் சார், ஏதோ பெரிய மரக்கட்டை நினைக்கிறேன், அதான் தடுக்கி விழுந்துட்டேன்.
0: அந்த டார்ச் லைட்டை கூட. பியூலா, நீ தடுக்கி விழுந்தது மரக்கட்டை இல்லை. இங்க பாரு,

0: இப்படி நட்ட நடு ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள நடக்க விட்டுட்டாரே அந்த மனுஷன்.
1: ஏண்டா ஸ்ரீதர், இந்த குளிர்லயும் உனக்கு ஏண்டா இப்படி வேர்த்திருக்கு? சரியான பயந்தாங்குழிடா நீங்க.
0: இதத்தான நானும் சொன்னேன், நான் சின்ன கரப்பா மூச்சுக்கே பயப்படுவேன். கனல் சார்கிட்ட என்ன இந்த புலனாய்வு துறையிலலாம் சேர்க்காதீங்கன்னு சொன்னேன், அவரு கேட்கலையே. ஐயோ, நான் புலம்புனது ஓனாய்க்கும் கேக்குதா?
1: ஸ்ரீதர், நீ இப்படி புலம்பிட்டே வந்தா உண்மைக்குமே அந்த ஓனாய்ங்க வந்து உன்னை சாப்பிட்டுரும். எஸ் எஸ், கேக்குது ஃபாஹிமா, ஆர் யூ சேஃப்? ஸ்டெல்லா வந்துட்டாளா?
2: இன்னும் இல்ல கேத்ரின், அதான் லைன்ல வந்தேன்.
1: என்ன சொல்ற ஃபாஹிமா? ஸ்டெல்லாவை நாங்க அனுப்பி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஜீப்ப ரீச் பண்ணிருக்கணுமே ஃபாஹிமா.
0: எது? ஸ்டெல்லாவையும் காணுமா?
1: ஃபாஹிமா, நீ அங்க பத்திரமா இரு, வைல்ட் அனிமல்ஸ் அதிகமா இருக்குதுங்க இந்த காட்டுல. சோ நீ வெளியே வந்துடாத, ஜீப்குள்ளேயே இரு.

0: சீக்கிரமா ரிட்டர்ன் ஆயிடுவோம். சாரும் பியூலாவும் ஏதாவது ட்ரேசஸ் கிடைக்குமான்னு தேடி வெஸ்ட் டைரக்ஷன்ல போயிருக்காங்க. நீ சித்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஷியல்ஸ் கான்டாக்ட் பண்ணியா?
1: பண்ணிட்டேன் கேத்ரின். 55 ஸ்கூல் பிள்ளைங்களோட ஒரு பஸ் காணாம போன இஷ்யூ பெருசாயிடுச்சு. நான் கனல் சார் வாக்கி டாக்கிக்கு ட்ரை பண்ணேன், சிக்னல் கிடைக்கல. நீ ட்ரை பண்ணி பாரு கேத்ரின்.
0: என்னது, சிக்னல் கிடைக்கலையா? ஓகே, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஃபாஹிமா. என்ன ஆனாலும் நீ ஜீப்ப விட்டு மட்டும் வெளியே வராத, ஓகேவா?
1: ஓகே கேத்ரின். ஒருவேளை ஸ்டெல்லா ஜீப்ப ரீச் ஆகிட்டானா, ஐ வில் இன்ஃபார்ம் யூ.
0: ஓகே ஃபாஹிமா. ஸ்ரீதர், கனல் சார் வாக்கி டாக்கிக்கு சிக்னலே போக மாட்டேங்குது.
2: திரும்ப ட்ரை பண்ணு கேத்ரின்.
0: நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் ஸ்ரீதர், சிக்னல் லாஸ்ட்னு வருது.
3: என்ன நடக்க போகுதுன்னே தெரியல.
0: ஸ்ரீதர், அங்க பாரு, அதோ அங்க பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தெரியுது பாரு.
3: எது பால் அடைஞ்ச பில்டிங்கா? அப்போ அந்த பங்களால கண்டிப்பா பேய் பிசாசலாம் இருக்கும் கேத்ரின். கேத்ரின் வா கேத்ரின், திரும்பி போயிருவோம், உசுறு முக்கியம்.

0: சார், அப்ப இது மரக்கட்டை இல்லையா?
1: இல்ல பியூலா, இங்க பாரு, ஒருத்தன் செத்து கிடக்கான்.
0: ஓ மை காட். ஆமா சார், உடம்பு ஃபுல்லா ரத்தம் சார், மூஞ்சி மொத்தமா செதஞ்சிருக்கு.
1: யார் இவன்? இந்த நடுக்காட்டுக்குள்ள வந்து செத்து கிடக்கான். பாடி கண்டிஷனை பார்த்தா இவன் செத்து 3 இல்ல 4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் பியூலா.
0: இவனை ஏதோ மிருகம் கொண்டிருக்கும் நினைக்கிறேன் சார்.
1: நோ பியூலா, இந்த பாடியோட லெஃப்ட் செஸ்ட் பாரு
0: சார், ஏதோ புல்லட் பஞ்ச மாதிரி இருக்கு.
1: எஸ் பியூலா, முதல்ல இவனை இந்த இடத்துல சுட்டு கொண்டிருக்கானுங்க. தென் இவன் பாடிய ஏதோ விலங்கு பாதியா சாப்பிட முயற்சி பண்ணிருக்கு.
0: அப்ப அந்த டெரரிஸ்ட் இங்க தான் இருக்காங்க சார்.
1: பியூலா, நம்மளுடைய கெஸ் கரெக்ட். இமிடியட்டா கேத்ரினை காண்டாக்ட் பண்ணு.
0: ஓகே சார்.

0: என்ன பியூலா, கேத்ரினுக்கு லைன் கிடைச்சதா?
1: இல்ல சார், எந்த சிக்னலுமே கிடைக்கல சார். கேத்ரினை காண்டாக்ட் பண்ண முடியல சார்.
0: செத்து கிடக்கிற இவன் யாரு, இவனை ஏன் சுட்டானுங்கன்னு தெரியல. அப்போ அந்த கேங் இங்க தான் எங்கேயோ இருக்காங்க. பியூலா!

நீங்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் ஐந்தாம் பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக

ஹர்ஷாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா, இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களை கேட்க இருப்பது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இன்னிசை கானங்களாய் கேட்கலாம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி பெண்களின் காதல் வார்த்தைகளாய் ஒலிக்க இருக்கிறது. நீ பார்த்த அந்த ஒரு நொடி என் உலகமே மாறிவிட்டது. என் இதயம் அமைதியாக இருந்தது, உன் சிரிப்பால் இசையானது. நான் சொல்லாத காதலை என் கண்கள் தினமும் சொல்கின்றன.

நிலவின் வெளிச்சம் போல நீ என் வாழ்வில் வந்தாய். இருட்டாக இருந்த என் நாட்கள் உன் வார்த்தைகளால் ஒளிந்தது. உன்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் புதுக்கவிதை எழுதுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கும் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி பெண்களின் காதல் வரிகளாய் ஒலித்து கொண்டிருக்கிறது. என் மனசு ஒரு ரகசியம், அதில் நீ மட்டும்தான். யாருக்கும் தெரியாத என் கனவு உன் பெயரை மட்டும் சொல்லும். நீ அருகில் இல்லையெனில் இந்த உலகமே வெறுமை போல் தெரிகிறது.

போது நீதான் நினைவாக வருகிறாய். ஒவ்வொரு இரவிலும் உன் நினைவோடு நான் பேசுகிறேன். என் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் பெயரையே சொல்கிறது.

நீ சிரிக்கும் போது என் உலகம் நிரம்புகிறது. நான் கேட்கும் ஒரே ஆசை, நீ என் அருகில் இருக்க வேண்டும்.

ஒரு சிறிய பறவை போதும் என் நாள் முழுதும் மகிழ்ச்சி. நீ சொல்லும் ஒரு வார்த்தை என் மனதை அமைதியாக்கும். நான் மறைக்க முயன்றாலும் என் க

கூட பொறாமைப்படும். உன்முகம் பார்க்கும் போது என் கனவுகளில் தினமும் நீதான் வருகிறாய். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை நான் நினைக்க கூட முடியாது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டிருக்கும் பட்டுச்சிறகு. என் இதயம் ஒரு புத்தகம், அதில் எழுதியது உன் பெயர். நான் மூடும் ஒவ்வொரு பக்கமும் உன் நினைவால் நிறைந்தது. என் காதல் கதையின் ஒரே நாயகன் நீதான்.

அந்த நேரம் நீ என் அருகில் இருந்தால் போதும். ஒரு குடையின் கீழ் நாம் இருவரும் நடந்தால் போதும். அந்த சிறிய தருணமே என் வாழ்க்கையின் பெரிய சந்தோஷம்.

உன் குரல் கேட்காத நாள் என் இதயம் அமைதியாக இருக்காது. நீ சிரிக்காத நேரம் என் உலகம் முழுதும் அமைதியாகும். நான் வாழும் ஒவ்வொரு நாளும் உன் காதலால் தான் ஆழமாகிறது.

பெண்களின் காதல் வரிகளுடன் இன்னிசை கானங்களும் கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியுடன் நான் சாந்தினி.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது பட்டுச்சிறகு.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:55 காற்றலைகளில் சந்திக்கலாம் நேர்களே.

0: நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரும் காலை 4:45 மணி முதல் காற்றலைகளில் கவிபட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கிய அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல் வழங்குவர் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவியாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரகாஷ் உபயோகப் பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் உத்ரரங்க பள்ளி கொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரகாஷ் உபயோகப் பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம், இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நுட்பங்கள் மற்றும் ஆசனங்கள் பயன்கள் குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியார் ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள், காலை 8:00 சேவிச்சிருக்கோம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட இளைஞர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 சேவிச்சிருக்கோம், காலை 9:02 டெட்டமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி, பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் மற்றும் கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் ஆர் ராதத்தேவர் அவர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 10:00 சேரிச்சிருக்கும், 10:02 உலக ரத்ததான தினம் 2026 சிறப்பு நிகழ்ச்சி, இதில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மத்திய இரத்த வங்கி மருத்துவ குழுவினரிடமிருந்து சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது. முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. 12:00 சிநேகிரியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிரியின் தொடர்ச்சி கேட்கலாம், பகல் 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சினா பள்ளி அஞ்சல், 1:55 சௌராஷ்டிர மொழிப்பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:00 செய்திச்சிருக்கும், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்திச்சிருக்கும், 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் பண்புலையின் தொடர்ச்சியாக கேட்கலாம், 5:00 செய்திச்சிருக்கும், 5:02 மாலை தின்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 பிரிமிங் எமிஸ்தனில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், மாவட்டம் தென்காசி, எழுதியவர் செந்தில், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டின் தொடர்ச்சி ரசிக்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 விளையாடலாம் வாங்க, இதில் விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்றுனர் ஆர் சீதாலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் பிரியும் கடித மலர்கள், 10:00 பட்டு சிறகு தொகுத்து வழங்குவர் எஸ் கார்த்திகை தீவன் அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு, 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Prime Minister Narendra Modi has arrived in the French city of Nice, marking the beginning of his 6-day visit to France and Slovakia. Mr. Modi

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:11. காவிய கணங்களை ரசிக்க இது தேனும் பாலும். முதல் பாடல் வருகிறது ராமு திரை.

என்னிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டிருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நேரம் 11:19 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுட்ருக்கிறோம் தேனும் பாலும். எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் பாடல் வருகிறது டவுன் பஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தேனும் பாலும் காவிய காலங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

நேரம் 11:27 கேட்டிருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரலில் ஆண்டவன் கட்டளை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காவிய கணங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேனும் பாடும் நிகழ்ச்சியில் நேரம் 11:33. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆடி பெருக்கு, திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:52 கேட்டுட்டு இருக்கோம் தேனும் பாடும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது, வீரவாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது தேனும் பாடும். இணைய மதுரை எஃப்எம் 103.3 அலைவரிசையில் சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளோடு கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை.
3: ஹலோ ஹலோ.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காற்றில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வாரமேறி வைகுண்டம் போவானா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆடா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்? டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இறைவரின் அருளாலும் இயற்கையின் கொடையாலும் இன்னொரு நாளை சந்திக்கக்கூடிய பேறு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த எல்லா செயலும் இன்று உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்க வாழ்த்துகிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் ஸ்ரீயோடைய இசையில் அம்மன் படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 4:45. திரை இசையில் பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டிஎம் சவுந்தரராஜன் இணைந்து பாட வர்றாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை, 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தபல். ஸ்ரீ மகா கணபதே என்ற மாயூரம் விஸ்வநாத ஐயர் சாகித்யம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

இனி வெண்ணிலாவும் வானும் போலே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் பாடல். ராகம் ஜெயந்தசேன, ரூபகதாளம்.

பொம்மையபாளையம் கே. கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல். சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1947 ஜேஷ்ட மாதம் 24 பராப வருடம் வைகாசி திங்கள் 11 2026 ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 4:48. எமது 103.3 மற்றும் 100.9 அலைவரிசைகளில் இனிதே காலை ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது.

நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. சொன்னால் நம்முடைய நெஞ்சமே நம்மை துன்புறுத்தி வருத்தும். குறள் எண் 293, அதிகாரம் வாய்மை.

நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. சொன்னால் நம்முடைய நெஞ்சமே நம்மை துன்புறுத்தி வருத்தும். குறள் எண் 293, அதிகாரம் வாய்மை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கிய அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குவோர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனை அவசியம் அதன் பயன்களும் குறித்து தகவல் வழங்குபவர் காந்தி, கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணிகள் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55

பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக் வாஷ் ஷோ போகிய பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் உத்தரரங்கப்பள்ளி கொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக் வாஷ் ஷோ போகிய பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி குவா சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரைட்டம் பீச், காத்திருக்க நேரமில்லை. காலை 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்பவர்கள் பேராசிரியர், சமூக சேவகர், முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் மற்றும் கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 உலக இரத்த தான தின 2026 சிறப்பு நிகழ்ச்சி, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மத்திய இரத்த வங்கி மருத்துவ குழுவினரோடு சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது. முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் பண்பலையில் தொடர்ச்சியாக கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தின்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 பிரிமிங் எபஸ்டானில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை நேரடி காட்சி வரனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்புகள், 7:10 மாவட்ட செய்திகள், தென்காசி மாவட்டம் எழுதியவர் செந்தில், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இதுகிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம், 7:32 பாட்டு இதுகிட்டு தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்த யோகா பயிற்றுனர் ஆர் சீதாலட்சுமி பங்கு பெறும் நேர்முகம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 காற்றல் வெறியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டு சிறகு தொகுத்து வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5 மணி. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை.

நேரம் காலை 5:20. பக்தி மாலை ஆகாஷவாணி மதுரை FM 103.3 ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9 இணைந்திருக்கின்றோம்.

ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நேரம் 5:24. பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:30. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம்.